நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
1: வழங்குவது உள்வீந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைபிரிதலின்று.
0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மதியலை 720 kHz 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 to 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம் ஓசோன் படலம், இயற்கையின் உயிர் கவசம். எழுதி வழங்கியவர் S.Chitra அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் C.R. மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஹிந்தி தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். நகர்வலத்தில் சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும் கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:45 திரைகாணம். 8:30 கணபதி உலா, திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம் இடம்பெறும். இவை யாவும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் M.R. கோபிநாத் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. இரண்டு 55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இரண்டுக்கு வளம் தரும் வழிபாடு பங்கு பெறுபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீதரன் அவர்கள். 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், முடக்குவாத மருத்துவர் டாக்டர் எஸ் ஷாம் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, இதில் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம், 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரிவைண்ட். எஃப்எம் கோல் 100.1 மெகா ஹெர்ட்ஸில் 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவீரே, 8:30 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹிந்தி தினத்தை ஒட்டி விடுத்த செய்தியின் ஒலிப்பதிவு, தொடர்ந்து திரைகானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் பாலகும்மி பத்மா விஜய் அவர்கள் வழங்கும் கதை கேட்கலாம், 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இடம்பெறவிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா இவை டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினீத் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் மனதில் மலரும் மாற்றம் உரை வழங்குபவர் எஸ் ஜெசிகா, எழுத்தறிவித்த இறைவன் அனுஷா பிரான்சிஸ் வழங்கும் உரை, அறிவால் உயர்வோம் உரை வழங்குபவர் அபிஷா ஷரல், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் வெய்யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 மோதக கரத்தானே விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, 11:00 இசையோடு ஒரு சந்திப்பு, வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் ஹைதராபாத் டாக்டர் பி சிவா அவர்களுடன் நேர்முகம், 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 இசை கொண்டாட்டம் திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில்தாஸ் வேலாயுதம் அவர்களுடன் நேர்முகம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், இரவு 7:00 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The 18th BRICS summit concluded in New Delhi.

0: பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்,
1: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வளம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல, குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் ஐந்து. கரம் என்றால் கை, அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று நான்கு கைகளில் நான்கு பொருள் வைத்திருக்கிறார். ஐந்தாவது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை, அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக் கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். இரண்டாவது கையில் பாசக்கயிறு, அது ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. மூன்றாவது கையில் மோதகம், கொழுக்கட்டை, உள்ளே பூரணம் இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. நான்காவது கையில் அபயமுத்திரை, நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை ஐந்தாவது கை, வலிமை நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் மெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்க செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
0: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில்
2: திருமுறை காட்டிய பிள்ளையார்
0: கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இறைவனை வணங்குவோம் இசையோடு.

വഴിപാട്. சாய் முரளி பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 28ஆம் நாள் திங்கட்கிழமை உழவர்களுக்கான செய்திகள் கேட்பதற்கு முன்
1: பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர் நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்
3: உழவர்களுக்கான செய்திகள்
4: காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 ஆண்டு கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள் கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும் குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும் மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும் புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும் கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும் கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும் உழவர் நண்பர்களே முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும் முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள் முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம் இறைச்சி முயல்களை 3 வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம் உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும் முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம் முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும் முயல்களை வீட்டுக் கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம் கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில் சிறந்த தொழில் மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள் பண்ணையாளர்கள் கவனத்திற்கு புறக்கடையில் கோழி வளர்க்கலாம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும் மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை கிரிராஜா வனராஜா கிராமப்பிரியா ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம் நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி சண்டைக்கோழி கழுகு கோழி கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம் பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும் நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும் மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும் தீவனமாக உடைந்த அரிசி கம்பு சோளம் கேழ்வரகு மக்காச்சோளம் புழு பூச்சிகள் கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம் புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலைய

0: எங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டால் சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்த நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின், இமிடாக்ளோபிரிட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோபிரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு 1 முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும். போக்குப்போயிங் நோய்க்கு கார்பன்டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மருத்தாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.
5: தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ்

0: உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா பல்வேறு துறைகளில் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை சிவகங்கை

மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3565 சிறப்பு பேருந்துகள் கிணாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து

0: முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. 20 நொடி.

0: கொண்டு கழிவுநீர் சுத்திகரிப்பது முதன்நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பின் ஓர் அங்கமாகும். செயற்கை சதுப்பு நில தொழில்நுட்பம் இயற்கை சதுப்பு நிலத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய இடத்திற்கு அருகிலேயே இதற்கான இடம் தயார் செய்யப்படுகிறது. பின் குறைந்த ஆழம் உடையதாக தோண்டப்பட்டு அடிப்பகுதி சமமாக இருக்கும்படி செய்து நீர் தாவரங்கள் நடப்படுகின்றன. தாவரம் வேரூன்றியவுடன் கழிவுநீர் அதன் வழியாக அனுப்பப்படுகிறது. கழிவுநீரில் உள்ள மாசுக்களை நீர் தாவரங்கள் மற்றும் அதிலுள்ள நுண்ணுயிர்கள் எடுத்துக்கொள்வதால் அது சுத்திகரிக்கப்படுகிறது. மிதக்கும் நீர் தாவரங்கள், வேரூன்றிய நீர் தாவரங்கள், மூழ்கிய நிலையில் உள்ள நீர் தாவரங்கள் போன்றவை இத்தொழில்நுட்பத்திற்கு பயன்படுகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் தாவரங்கள் வேர்க்கிழங்கு வகைகளைச் சேர்ந்தவை. அடர்ந்த காற்று வழிகளையும் நேராக வளரும் தண்டுகளையும் உடையது. இலை வழியாக உள்ளே புகும் காற்று தண்டு, வேர்க்கிழங்கு மற்றும் வேர்கால்கள் வழியாக வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறும் போது வேர்கால்களை சுற்றி ஒரு மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு திரை போல் உருவாக்குகிறது. இதன் வேர்பகுதியானது நிறைய காற்றுவாழ் நுண்ணுயிர்களை கொண்டுள்ளது. இத்துடன் வேர்கால்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் காற்றில்லா இடத்தில் வளரக்கூடிய நுண்ணுயிர்களும் காணப்படுகின்றன. இவ்விரண்டு நுண்ணுயிர்களும் மாசுபடுத்தும் காரணிகளை உட்கொண்டு மாற்றுப்பொருளாக மாற்றுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் இந்த வேர்க்கிழங்கு தாவரங்கள் சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றால் அது மிகையில்லை.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: சூழல் அறிவோம்.
1: தொழிற்சாலை கழிவுநீரை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாகும். நீர் தாவரங்களை கொண்டு தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிப்பதில் 1960களில் இருந்தே வேர்பகுதி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இப்பொழுதுதான் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. நீர் தாவரங்களை

0: வாழ்வே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 94%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில். இனி புத்தம் புது காலை. கடவுள் மீது உண்மையான பக்தி வைத்தால் உலகப் பற்றுக்கள் தாமாகவே விலகிவிடும். கடவுள் மீது உண்மையான பக்தி வைத்தால் உலகப் பற்றுக்கள் தாமாகவே விலகிவிடும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: நாளும் அறிவோம். ஓசோன் படலம், இயற்கையின் உயிர் கவசம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
1: இயற்கை மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தாராளமாக வழங்குகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், வாழும் நிலம், நம்மை வெப்பத்திலிருந்து காக்கும் வளிமண்டலம் என அனைத்தும் இயற்கையின் அருட்கொடைகளாகும். அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று ஓசோன் படலம். இதை அறிவியலாளர்கள் பூமியின் உயிர் கவசம் என்று அழைக்கின்றனர். 3 ஆக்சிஜன் அணுக்களால் ஆன வாயுவே ஓசோன் ஆகும். இது வளிமண்டலத்தின் அடுக்கு மண்டலத்தில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் சுமார் 15 முதல் 35 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த மெல்லிய படலமே பூமியை சுற்றி பாதுகாப்பு வளையமாக உள்ளது. சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் சில உயிர்களுக்கு மிகவும் ஆபத்தானவை. இந்த கதிர்களின் பெரும் பகுதியை ஓசோன் படலம் உறிஞ்சி விடுகிறது. இதனால் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு வீட்டிற்கு கூரை இல்லை என்றால் மழை வெயில் அனைத்தும் நேரடியாக வீட்டிற்குள் புகும். அதுபோல ஓசோன் படலம் இல்லை என்றால் சூரியனின் ஆபத்தான கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கும். அதன் விளைவாக தோல் புற்றுநோய் அதிகரிக்கும், கண்புரை நோய் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், விவசாய விளைச்சல் பாதிக்கப்படும், கடலில் வாழும் நுண்ணுயிர்கள் அழியும், சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படும். எனவே ஓசோன் படலம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. கடந்த 100 ஆண்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக ஏற்பட்டது. குளிர்சாதன பெட்டிகள், குளிரூட்டிகள் மற்றும் சில தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்ட குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் போன்ற வேதிப்பொருட்கள் வளிமண்டலத்தில் கலந்து ஓசோன் படலத்தை மெதுவாக சிதைக்க தொடங்கின. 1980களில் அண்டார்டிகா பகுதியில் ஓசோன் படலத்தில் பெரிய அளவிலான சேதம் கண்டறியப்பட்டது. இது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்தது. ஓசோன் படலத்தை பாதுகாக்க உலக நாடுகள் 1987 ஆம் ஆண்டு மான்ட்ரியல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஓசோனை அழிக்கும் வேதிப்பொருட்களை படிப்படியாக குறைப்பதே இதன் நோக்கமாகும். ஓசோன் பாதுகாப்பில் இந்தியாவும் முக்கிய பங்காற்றி வருகிறது. ஓசோனை பாதிக்கும் பல்வேறு வேதிப்பொருட்களின் பயன்பாடு படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த குளிரூட்டும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகள் இணைந்து செயல்பட்டதால் ஓசோன் படலம் படிப்படியாக மீண்டு வருவதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஓசோன் பாதுகாப்பு என்பது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் துணை புரிகிறது. நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அவற்றில் ஏதேனும் ஒன்று பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் மனித வாழ்க்கையிலும் ஏற்படும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். விசும்பின் துளி வீழி அல்லல் மற்றாங்கே, பசும்புல் தலை காண்பது அரிது. வானிலிருந்து மழை துளிகள் பொழியாவிட்டால் பசுமையான புல்லை கூட காண முடியாது. இயற்கையின் ஒவ்வொரு அமைப்பும் ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருப்பதை இந்த குரல் உணர்த்துகிறது. ஓசோன் படலம் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு கவசம். ஆனால் அது இல்லை என்றால் மனித வாழ்க்கையே சாத்தியமில்லை. அதனால் இயற்கையை மதிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். வருங்கால சந்ததியினருக்கு பசுமையான பாதுகாப்பான பூமியை விட்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.
0: நாளும் அறிவோம். ஓசோன் படலம், இயற்கையின் உயிர் கவசம். தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: கடவுள் மீது உண்மையான பக்தி வைத்தால் உலகப் பற்றுக்கள் தாமாகவே விலகிவிடும்.

0: மருமகள் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். பாடலை பாடியிருந்தார் வாணி ஜெயராம். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 கணபதி உலாவில் திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 8:30. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நம்ம வீடுகளில் குழந்தைங்களுக்கு ஔவையார் கதைகளை நம்ம சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஔவை அப்படின்ற சொல்லுக்கு தாய், மூதாட்டி இப்படி பல பொருள்கள் வந்து உண்டு. ஔவையாருடைய வாழ்க்கை, அவர்களுடைய பாடல்கள் ரொம்ப கவனம் பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஔவை அப்படின்ற சொல் திராவிட மொழி குடும்பத்தில் கூட நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கில் பார்த்திங்கன்னா அவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வாள் அப்படின்ற சொல்லையும் நம்ம கன்னடம், துளு இந்த மாதிரியான மொழிகளில் நம்ம பார்க்குறோம். ஔவையாருக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய அந்த பாடல் தான். பாடல் பாடக்கூடிய பாடினி அப்படின்றதான் பாட்டியர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஔவையாருக்கு ஒரு அரிதான நெல்லிக்கனியை அதியமான் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அந்த சிறப்பு? அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரோடு வாழலாம் அப்படின்றது சிறப்பு. இதை அதியமான் சொல்லிட்டு ஔவையார்

0: கிட்ட கொடுத்தாரா இல்லை சொல்லாமல் கொடுத்தாரா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. அவர் சொல்லாமல் தான் அந்த பழத்தை ஔவையார்கிட்ட கொடுத்துருக்காரு. என்ன காரணம்? தமிழ் வாழணும், தமிழ் நீடூழி வாழணும், ஔவையாரின் மூலமாக தமிழ் பரவணும், செழிக்கணும் அப்படின்னு நினைத்தவர் தான் அதியமான். அதனால தான் அவருடைய பெருமையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஏழு வள்ளல்கள், அதில் அதியமானும் ஒருவர். ஆனால் இந்த வள்ளல்களில் யாருமே பேரரசர்கள் இல்லை அப்படின்றது தான் நமக்கெல்லாம் வியப்பு தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த அதியமானுக்கு ஔவையார் மேலே என்ன ஈடுபாடு அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு புள்ளி தான், அதுதான் தமிழ். அந்த தமிழை செழிக்க செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நெல்லிக்கனியை கொடுத்து, அதுவும் இதனுடைய மகத்துவத்தை சொல்லாமல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறுகளில் இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஔவையார் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. என்ன? இன்னைக்கு அக்கம் பக்கத்தில் போர்கள் நடக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது, என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்குது. ஆனால் ஓர் அமைதி தூதுவனாக வாழ்ந்த ஔவையாரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோமா? இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த பாட்டு. பேராசை பிடித்த மனிதர்கள் எங்கே பார்த்தாலும் அந்த நாடை பிடிக்கணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய செல்வ வளத்தை வந்து சுரண்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி போருக்கு புறப்படுறாங்க. அங்கே ஒரு பெண் தலைமை ஏற்றால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு தான் ஔவையார் பாடல் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஒரு சண்டை. ரெண்டு பேரும் போர்க்களத்தில் நின்று எதிர் எதிரில் நின்று போர் செய்ய வேண்டிய ஒரு காலம். இந்த செய்தி ஔவையாருக்கு தெரிய வருது. அதியமானுக்கு போரின் மீது பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா ரெண்டு தரப்புலேயும் அழிவு என்பது இருக்கும். அதியமான் பெரிய வீரன், அதனால் நிச்சயமாக தனக்கு வெற்றி அப்படின்னு தெரிந்திருந்தாலும் உயிர்களினுடைய இழப்பை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த போரை தடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஔவையார்கிட்ட பேசுகிறார். உடனே ஔவையார் நான் போய் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நேராக தொண்டைமான்கிட்ட வராங்க. இப்படி போர் நடப்பதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இடத்த தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், தமிழ் சமுதாயம் சந்து செய்வித்தல் அப்படின்னு சொல்லும். அப்படி தொண்டைமான்கிட்ட போகும்பொழுது அவனுடைய படைக்கலன்களை எல்லாத்தையும் அவன் காட்டான். இங்கே பார்த்தியாங்களா வாள், இங்கே பார்த்தீங்களா அம்பு, இங்கே பார்த்தீங்களா கேடயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதெல்லாம் பல பல பல பலன்னு இருக்குது. ஆனால் அதியமானுடைய ஊரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் வந்து முளை, அதாவது அந்த முனை மழுங்கி போய் எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் வந்து கொல்லன் வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அப்படின்னா அதியமான் தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தொண்டைமான் என்னைக்கோ ஒரு நாள் தான் போர் பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப நாசுக்காக ஔவையார் விளக்குறாங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்காள் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியநகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொற்றுரை குற்றில மாதோ வென்றும் அப்படின்னு சொல்லி இங்க பளபளன் இருக்கு, அங்க செதஞ்சு போயிருக்குன்னு சொல்வதன் வழியாக அதியமான் போர்க்கள பயிற்சியில எப்பவும் இருக்கிறான் அப்படின்றத நாசுக்காக நுட்பமாக சொல்லி அங்க நடக்க இருந்த போரை தடுத்தார் அப்படின்றதான் இந்த பாடலினுடைய சிறப்பு.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி.
4: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றிய

வைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 2029 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும், 52 அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும், பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 10 நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பாலகங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் 1 கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951 அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த

0: சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தி தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய இரண்டு முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின்போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது
3: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: தீர்வோ உடலை விற்று அதை நீக்கவோ முடியாது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து நம்ம தான் சொன்னோம், மரபணுக்கள் சார்ந்த ஒரு நோய் நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம மரபணுக்கள் அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா. இன்னும் ஜெனட்டிக் தெரப்பின்னு ஒன்று நமக்கு வரல, மரபணுக்களை

0: மாற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு நமக்கு இன்னும் வரலை. பட் நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம நல்லா சுற்றுப்புற மாசுலேருந்தும் தப்பிக்க முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம், நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றோம், இயற்கை சார்ந்த உணவாக சாப்பிட்றோமா, தேவையான அளவு தான் சாப்பிட்றோமா, இல்லை தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்றோமா, அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு இல்லை, அது வந்து அதோட தன்மையை மாற்றி சாப்பிட்றோம். எஸ்பெஷலி இந்த டீப் ஃப்ரைடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ரிஸ்க் பிகம்ஸ் மோர். நம்ம அந்தந்த உணவை அந்தந்த பாரம்பரியத்தோடு அதை நிறைய மாற்றாமல் சாப்பிட்றது வந்து நேச்சுரல் பேலன்ஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சாப்பிட்றோம். ப்ளஸ் நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம், நம்மளுடைய எக்ஸ்போஷர் டு கதிர்கள் த்ரூ டெலிவிஷன், த்ரூ ஃபோன் அண்ட் மொபைல், இதெல்லாம் நிர்ணயிக்கும் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம். ஒருத்தவங்களுக்கு சராசரி 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு திருப்தியான தூக்கம், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம். பேருக்கு தூங்குவீங்க, ஆனால் எந்திரிக்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. டு யூ ஹாவ் அ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்? இதை தான் இன்றைக்கி நாம் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். ஸோ அடிப்படையாக உண்பது, உறங்குவது, தண்ணீர் குடிப்பது, மற்றும் அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் நிர்ணயிக்கிற ஒரு கண்டிஷன் தான் பிசிஓடி. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக இருக்குன்னா பிசிஓடி தாண்டவும் ஆடும். லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் டயட் எடுக்கிறாங்க, நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், அவங்களுடைய டே டு டே ப்ராப்ளம், யாருக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை, அது எல்லாத்தையும் அவங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் தாண்டி தாண்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா, கட்டாயமாக நீர்க்கட்டிகள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போகிறேன் டாக்டர், நான் இந்த எனக்கு பிடிச்ச இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறேன், இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறேன், எனக்கு இப்போ என்னமோ பீரியட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது, பட் செயல்படுத்தும் போது அவங்களே சொல்லுவாங்க, ஓ ட்ரீட்மெண்ட் என் கையில் தான் இருக்குது டாக்டர், நீங்கள் முதலே சொன்னீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் டாக்டர் கையில் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட பெண் கையில் தான் இருக்கு.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு, உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
3: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
2: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
3: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன், அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
2: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
3: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
2: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெறும். இனி கேட்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
5: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க, குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார், இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும்,

0: அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். எந்த ஒரு செயலையும் முழுமையான அறிவும் புரிதலும் இல்லாமல் தொடங்குவது ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல.

அறிவுக்கு

0: தலைவன் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்தார்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவி. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: இனி உங்கள் கவனத்திற்கு.
5: நேர்கள் இனி இந்தி திவஸ் குறித்த சிற்றுவரை கேட்கலாம்.
6: 1949 ஆண்டு செப்டம்பர் 14 தேதி, இதே நாளில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியர்களான நாம் பல மாநிலங்களுக்கும் சென்று கல்வி கற்கிறோம், பணி செய்கிறோம். நாம் செல்லும் மாநிலங்களின் பிற மொழிகளையும் நமது அன்றாட வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்கிறோம். நமக்கு இயல்பிலேயே பல துறைகளில் புலமை பெறுவது எளிதாக சாத்தியமாகிறது. அன்றாட தேவைகளுக்காக மட்டுமன்றி அந்தந்த மொழிகளின் இலக்கியங்களையும் கற்றுணர்ந்து நாம் நமது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வோம். மொழி புலமை என்பது நமது வாழ்வாதாரத்திற்கு மட்டுமன்றி நமது அறிவுக்கும் விருந்தாகிறது. நம் தாய்மொழியை தவிர பிற மொழிகளையும் கற்பதால் இரட்டிப்பு பலனுண்டு. நம் மொழியின் இலக்கிய படைப்புகளை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கவும், பிறமொழி இலக்கிய படைப்புகளை நம் மொழிக்கு கொண்டு வந்து நமது இலக்கிய செல்வத்தை பெருக்கவும் இது உதவுகிறது. வெவ்வேறு வாசமுள்ள மலர்களை எப்படி ஒரு நூல் மாலையாக இணைக்கிறதோ, அதே போல பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களை மொழி ஒரு நூல் போல இணைக்கிறது.
5: நேயர்கள் இதுவரை இந்தி திவஸ் குறித்த சிற்றுவரை கேட்டீர்கள்.
7: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
8: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: ஒலித்த பாடலின் படம் அன்னைபோர் ஆலயம் பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. நேரம் 7:45, 10:00 புத்தம் புது காலையில். இனி
1: நகர்வலம். சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும்.
2: மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம் இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பதுதான். மனிதன் சமூகமாக வாழத் தொடங்கிய காலத்திலிருந்தே இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறான். இன்றைய நவீன உலகில் பெருகி வரும் மக்கள் தொகையினாலும் தொழில்மயமாக்கலாலும் சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல சீர்கெட்டு வரும் நம் பூமியை காக்க சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சிந்தனையும் தற்காலத்தின் மிக முக்கியமான தேவைகளாக மாறியுள்ளன என்பதை மறுப்பதற்கு இல்லை. சமூக ஒற்றுமையும் பசு

0: சுமை வழி சுற்றுச்சூழலும் ஆகிய இரண்டும் ஒரு நாட்டின் ஆரோக்கியமான மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தூண்களாகும். மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பசுமையான மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் என்பதுதான் இன்றைய நிலை என்றாகிவிட்டது. சமூக ஒற்றுமை இருக்கும் இடத்தில் அமைதியும் கூட்டுப்பொறுப்பும் இயல்பாகவே உருவாகிவிடும். இந்த ஒற்றுமை உணர்வே பொதுவான இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான முதல் படியாகும். பசுமை வழி சுற்றுச்சூழல் என்பது இரசாயன கலப்பற்ற மாசற்ற தூய்மையான இயற்கை சூழலை குறிக்கிறது. மரங்களை வளர்த்தல், இயற்கை விவசாயத்தை பின்பற்றுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மாற்று ஆற்றல்களான சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் ஆகியவற்றை பயன்படுத்துதல் ஆகியவை பசுமை வழியின் முக்கிய கூறுகளாகும். இது பூமியின் வெப்பமயமாதலை குறைத்து பருவநிலையை சீராக வைக்க உதவுகிறது. குறிப்பாக கடலில் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்களும் கடல் சூழல் மண்டலமும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. கடல்வாழ் உயிரினங்கள் பிளாஸ்டிக் வலைகள் மற்றும் வளையங்களில் சிக்கி கடல் ஆமைகள், திமிங்கிலங்கள், டால்ஃபின்கள் மற்றும் கடல் பறவைகள் இறக்கின்றன. பிளாஸ்டிக் துகள்களை உணவென்று நினைத்து மீன்களும் பிற உயிரினங்களும் உட்கொள்வதால் செரிமான மண்டலம் அடைபட்டு உயிரிழக்கின்றன. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற கழிவுகள் நீரில் கரையும் போது நீரின் தன்மையை மாற்றி அதிலுள்ள இரசாயனங்கள் மற்றும் நச்சுப்பொருட்கள் மூலம் மீன் இனங்களை அழிக்கின்றன. சுற்றுக்கழிவுகள் பவளப்பாறைகளை மூடி அவற்றுக்கு கிடைக்கும் சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனை தடுத்து அவற்றை சிதைக்கின்றன. கடலில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்து நீரின் அமிலத்தன்மை அதிகரித்து ஒட்டுமொத்த கடல் சூழலியலும் சீர்கெடுகிறது. நிலவளத்தை மட்டுமல்ல கடல் வளத்தையும் பாதுகாப்பதும் அத்தியாவசியமான ஒன்றாகும். சமூக ஒற்றுமை எவ்வாறு பசுமையான சூழலை உருவாக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காடுகளையும் பாதுகாப்பது நம் கடமை என்று புரிதல் வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாத்தல் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. சமூகமாக மக்கள் ஒன்றிணைந்து கூட்டுழைப்பு செய்யும் போது நீர்வளங்கள் பெருகும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து வழங்கி பிளாஸ்டிக் இல்லாத பகுதியை உருவாக்க உறுதியேற்கும் போது சுற்றுச்சூழல் தூய்மை பெறுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பசுமை பாதையை நோக்கி சிந்திக்க தூண்டுகின்றன. சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும் என்பது ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட தற்காலத்திற்கு மிகவும் தேவையான இரு முக்கிய கூறுகளாகும். மனிதர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக வாழும்போதே அவர்கள் வாழும் இயற்கையையும் அவர்களால் பாதுகாக்க முடியும். மழைநீர் சேகரிப்பு மற்றும் சிக்கனமான நீர் பயன்பாடு போன்ற பசுமை வழிமுறைகளை ஒரு சமூகம் இணைந்து பின்பற்றும் போது அங்கே நீர் பற்றாக்குறை நீங்கி அமைதியும் நிம்மதியும் நிலவுகிறது. இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும். சுற்றுச்சூழல் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ மட்டுமே சொந்தமானதல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பொதுவானது. அரசாங்கம் மட்டும் சட்டங்கள் இயற்றினால் போதாது, நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமாக கையளிக்க வேண்டியது நம் கடமை. எனவே சமூக ஒற்றுமை என்னும் வலிமையான ஆயுதத்தை கொண்டு பசுமை வழி சுற்றுச்சூழலை உருவாக்கி பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம். பசுமையே நம் சுவாசம், ஒற்றுமையே நம் பலம். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும்.
1: சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும். எழுதியவர் கா பக்கிரியப்பன், வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம். அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் இந்த பூமியில் உண்டு. பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு பரிசாக விட்டுச் செல்வோம்.

0: விஜய் யேசுதாஸ் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் வனமகன். நேரம் 7:55:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வெங்கட்ராம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளாம் விநாயகரை துதித்து எந்த பணி செய்தாலும் ஜெயம்தான், வெற்றிதான். இன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து வணங்கும் வழக்கம் இந்துக்கள் மத்தியில் உண்டு. சாமி பெயரை சொல்லி நாம தான் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது ஏழை எளியோருக்கு, தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிடுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல, ஆனால் இருக்கிறவங்க தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பிரித்து கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்திருப்போம். சாப்பாடு ஒன்றைத்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான்.

0: மற்றது எது கொடுத்தாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் கொடுத்து பழகுவோம். கடவுளுக்கு அருகம்புல் வைத்து வணங்கும் வழக்கம் திருக்கோயில்களில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அருகம்புல். வெயில் காலங்களில் இருக்கிற இடமே தெரியாது. ஒரே ஒரு மழை பெய்து தரையில் ஈரம் இருந்தால் போதும், உடனே கிளைபிடித்து வளரும் அருகம்புல். வெங்கட்ராம் சார், கட்டுப்படுத்த முடியாத களை செடிகளில் புல் வகைகளில் அருகம்புல்லும் ஒன்று. மாடு நல்லா விருப்பமாக சாப்பிடும். நாமளே கூட இதை சாப்பிடலாம். இப்போல்லாம் நகர்ப்புறங்களில் அருகம்புல் ஜூஸ்லாம் விற்பனை ஆகுது. ஒரு கட்டு அருகம்புல், 2 ஸ்பூன் தேன், ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை. அருகம்புல்லை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டணும். பிறகு வடிகட்டின தண்ணியோட தேன் ஏலக்காய் பொடி சேர்த்து குடிக்கணும். அருகம்புல் ஜூஸ் இதை அடிக்கடி குடித்தா உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யுமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இது உதவுமா. அதனால் இனிமே வயகாட்டுக்கு போயிட்டு வரும்போது, வெளியில் கிராமப்புறங்களுக்கு போயிட்டு வரும்போது, வெங்கட்ராம் சார், மாட்டுக்கு புல்லு பறித்து எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, மனிதனுக்கு வீட்டில் உள்ளோருக்கு அருகம்புல்லை பறிச்சுட்டு வரணும். வயகாடு வரப்புண்ண உடனே நம்ம பாரதிபுரம் தணபதி ஐயா சொன்னது நினைவுக்கு வருது. அதாவது சவுக்கு மரங்களை தனிப்பயிராக சாகுபடி செய்யலாமா, நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இரவை மானாவாரி ரெண்டு முறையிலையும் சாகுபடி செய்ய ஏற்ற பயிர் இது. தண்ணி கிடைத்து பாசனம் செய்தால் அதிக டன்னேஜ் கிடைக்கும். மழையை நம்பி மானாவாரியாக சாகுபடி செய்தால் ஓரளவுக்கு தான் டன்னேஜ் கிடைக்கும். ஆனால் இவர் மானாவாரியாக கொஞ்சம் பரப்பில் சவுக்கு சாகுபடி செய்து 40 டன் சவுக்கு வெட்டியிருக்கிறார். எவ்வளவு கூடுதலான விளைச்சல் பார்த்தீங்களா, எவ்வளவு கூடுதலான லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு கன்றுகளை வயல் வரப்பு ஓரங்கள்லையும் நட்டு வளர்க்கலாமா. தெற்கு வடக்கு வரப்புல நடக்கூடாது, சூரிய ஒளி பட்டு நிழல் படும். நிழல் பட்டுச்சுன்னா நிழல் படக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய செடி கொடிகள் எதுவும் வளராது. அதனால கிழக்கு மேற்காத்தான் சவுக்கு கன்றுகளை நடணும். ஏக்கருக்கு 200 கன்றுகள் வரை நட்டு பார்க்கலாம், நடலாம். வரப்புல 1 கல்லுல 2 மாங்காய் இல்ல 3 மாங்கான்னு கூட சொல்லலாம். வரப்பு பயிருக்கு வரப்பு பயிராயிடுச்சு, வேலி மாதிரி மரப்பயிர்னு கூட இதை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் காத்திருந்தா கூடுதலான வருமானமும் கிடைச்சிரும். அட நட்டுத்தான் பாருங்களேன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.

ஆகாஷவாணி, நேரம் 8 மணி. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். இதயம் முரளி திரைப்படத்திற்காக மனோஜ்னா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படத்திற்காக விஜய் பாடியுள்ள பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் நிறைவாக பராசக்தி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் தீ பாடியுள்ள பாடல்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவி சாய்த்த விநாயகர் சித்திரம்.
1: சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று என்ன திருவிளையாடலோ, யார் அகப்பட போகிறார்களோ தெரியவில்லையே.
2: யார் தெரியுமா? தெரிந்தால் அச்சம் கொள்வாய். ஞானப்பால் பருகிய ஞான சம்பந்தன் தான்.
1: என்ன, ஞான சம்பந்தனா? அவன் குழந்தையாயிற்றே, அவனிடமுமா தங்கள் விளையாட்டு?
2: விளையாடியதால் தானே அவன் ஞான சம்பந்தனானான். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறியவர் பெரியவர் என்ற பேதம் எனக்கு இல்லை.

0: அது சரி, தெரிந்த கதைதான். இன்றென்ன புதுக்கதை, அதை சொல்லுங்கள்.
1: ஞானசம்பந்தன் அடியார்களோடு கொள்ளிடக்கரையில் இருக்கும் ஆலந்துறை ஆலயம் செல்கிறான். அதிக காலங்களாகிவிட்டது அவன் தேனமுது குரலை கேட்டு.
0: அப்படியா? என் குழந்தை படும் பாடு நான் காண சகியாது. புறப்படுகிறேன். ஆனந்தம் மிக கொண்டு அதீதமாய் சோதிக்காதீர்கள்.
2: அடியார்களே, பின்னால் வருகிறவர்கள், சீக்கிரம் வாருங்களே.
3: ஆ, திடீரென கருமேகம் சூழ்கிறதே. மழை வரும் போல் இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். ஆளுடை பிள்ளையை மழையில் நனையாமல் அழைத்து கொண்டு போக வேண்டும்.
2: அடடா, இது என்ன குளிர்காற்றும் பேய் மழையும்! இப்போது என்ன செய்வது?
4: திடீரென எப்படி இவ்வளவு மழை பெய்ய முடியும்? மேகம் திறந்து கொட்டினார் போல. அடியார்களே, யாரும் நினையாதீர்கள். இப்படி ஓரமாய் நில்லுங்கள். மழை நின்ற பின் ஆலயம் செல்லலாம். பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள்.
3: சுவாமி, பேய் மழை மட்டுமல்ல, பெரு வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது. கீழே நின்றால் வெள்ளம் அடித்துக் கொண்டு போகும். எல்லோரும் அப்படி மேட்டில் ஏறி நின்று கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள்.
4: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுவும் உன் இன்னருளோ இறைவா, பெரு வெள்ளம் வரச் செய்தாயோ. நான் எப்படி ஆலந்துறை செல்வேன்? சௌந்தரநாயகி அம்மையையும் சத்தியவாகீசனான உம்மையும் எப்படி தரிசிப்பேன்?
2: சுவாமி, நாம் வரும் வழியில் ரசித்து பார்த்து கொண்டு வந்தோமே இயற்கை எழில். சற்று நேரத்தில் நம் கண் முன்னே ஆற்றில் அடித்து செல்கிறதே.
3: அடடா, என்ன சொல்வது! இதுதான் நிலையாமையா? காட்டாற்று வெள்ளத்தின் பேரிரைச்சல். அப்பப்பா, காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். வெள்ளம் வடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் போல் தெரிகிறது. என்ன செய்ய? இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல்.
4: அடியவர்களே, பதறாதீர்கள். இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அக்கரைக்கு சென்று அவன் புகழை பாட முடியாவிட்டால் என்ன? இக்கரையில் இருந்து கொண்டே அவன் அருளை ரசித்து பாடுவேன்.

0: சுவாமி, இது என்ன விளையாட்டு? என் குழந்தை சிரமப்பட்டு பாடுகிறான், ஆனால் தெளிவாக கேட்க முடியாதபடி வெள்ளத்தின் பேரிரைச்சல் தடை செய்கிறதே.
1: அவ்வளவுதானே ஞான முதல்வனே, ஞானப்பழம் பெற்றவனே. விநாயகா, ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் கேட்க முடியாதபடி செய்கிறது பெருவெள்ளத்தின் பேரிரைச்சல்.
2: தந்தையே, நான் சற்றே தலை சாய்த்து என் முரம் போன்ற காதுகளால் இந்த பேரிரைச்சலை தடுக்கிறேன். நானும் சம்பந்தனின் தேனினிய தமிழ் கேட்பேன், நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: இந்த குழந்தையின் குரல் தேனாய் இனிக்கிறதே.
1: என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ளம் வடிய பல நாட்கள் ஆகும் என்று நினைத்தோம், சில மணி நேரத்தில் வடிந்து விட்டதே.
2: எம்பெருமானின் கருணையே கருணை, அவனின் அன்பு எத்தனை சோதித்தாலும் நம்மை கைவிடாது. அவன் அருள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
0: விநாயகா, ஞான சம்பந்தனின் பாடல் கேட்க நீதான் முதன்மை காரணம். காதுகளால் வெள்ளத்தின் ஓசையை அடக்கி செவிகளை சாய்த்து நீ அவர்ந்த திருக்கோலத்தில் இங்கேயே காட்சி தருவாய்.

வாருங்கள், விநாயகர் சதுர்த்தியான இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேரெழிலாய் செம்மாந்து நிற்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சௌந்தரநாயகி உடனுறை சத்தியவாகீஸ்வரர் செவிசாய்த்த விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோம்.

0: ஊர் பெயரும் கோயிலின் பெயரும் சேர்ந்து அன்பிலாளந்துறை ஆனது. ஐந்து நிலை ராஜகோபுரம். ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு முன்னால் எழிலான வேலைப்பாடுகளோடு கூடிய இரண்டு நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். நான்கடி உயரத்தில் கல்லாலான நந்திகள் எவ்வளவு அழகு! நுழைவாயில் தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், வலது பக்கம் யாக குண்டங்கள் அமைக்க பெரிய இடம் இருக்கிறது. அதேபோல திருக்கல்யாணம் செய்யும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திருக்குளம் தண்ணீர் இல்லாமல் சற்று வறண்டு போயிருக்கிறது.
1: அண்மையில்தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆலய திருச்சுற்றுகளில் அநேக மரங்கள் சோலையாக குளிர்ச்சி தருகிறது. மரத்தாலான புது கொடிமரம் பளபளக்கிறது. ஆலயத்தின் தூண்களில் அற்புதமான சிலைகள் சிற்பியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்ததை பார்க்கிறோம். கருவறை மண்டபத்தின் முகப்பில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன் தரிசனம். மூவரும் ஒரே கல்லால் ஆனவர்கள் என்பதுதான் சிறப்பு.
0: மூலவர் சத்யவாகீஸ்வரர். பெயருக்கேற்றபடி அழகாய் சௌந்தர நாயகி. அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அருள் செய்யும் நம் செவிசாய்த்த விநாயகரை தரிசனம் செய்தோ, அடடா பேரழகு! சிறிய திருமேனி, ஆனால் பெரிய கீர்த்தி. தேவாரம் கேட்க வலதுபுறம் தலை சாய்த்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு புன்னகை தவழும் முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்போமா?
2: முத்து சுவாமிநாத குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. சௌந்தர நாயகியுடனே சத்யவாகீஸ்வரர் திருக்கோயில்ல விநாயகர் சன்னிதி பக்கத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு பக்கத்திலேயே செவிசாய்த்த விநாயகரா, அந்த விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தியும் பரசுகம்.

0: அன்பிலாளந்துரைன்னு பேர். பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மபுரீஸ்வரராகவும் சத்தியவாகீஸ்வரருங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த கோயிலில் வலதுபுரத்தில் சவிசாயித்த விநாயகர்னு சொல்லியிருக்காரு. இது சார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த பாடலில் கேட்க சொன்னதாகவும் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலத்தை 10 பதிகம் பாடியிருக்காங்க. அந்த 10 பதிகத்தை விநாயகர் சவிசாயத்துக்கு கேட்கிறதாக ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு காது கேட்காமல் இருந்தாலோ, காது ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் வழி இருந்தாலோ, இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு 7 வாரம் 5 வாரம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நடத்தி பண்ணால் அவள் காது கேட்கறதாக வெளியிலேருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: செவிசாயத்த விநாயகர் அவரோட தோற்றம் பற்றி சொல்லுங்க.
0: சாய்ச்சி கொண்டு இருக்கிறதுனால செவிசாயத்த விநாயகர் 2 அடி உயரத்தில் இருக்கார். கைகளில் வந்து பாசம் அங்குசம் ரெண்டு வச்சுருக்காரு. தும்பிக்கையில் மோதகம் வச்சுருக்காரு. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் 2 பேரும் 10 பதிகம் பாடியிருக்காங்க. அந்த 10 பதிகம் கல்வெட்டில் இருக்குது. அதை பாடினதாக பார்வதி பரமேஸ்வரன் வந்து செவிசாயத்தை கேட்க சொன்னதாக விநாயகர் செவிசாயத்தை கேட்குறேன்.

விநாயகர் திரும்ப பிற்பாடு சங்கரத்தி அபிஷேகம் பூஜைகள்லாம் நடப்படும். தரம் பிரார்த்தனை பண்ணிட்டு அபிஷேகம் சந்தனம் பண்ணி பூஜை பண்ணுறது இருக்குது. விக்ரமெலாம் பழமையான இது. இப்போ நடுப்புற வந்து ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு இந்த கோயிலை திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை சிட்டி காலத்தில் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காமௌண்ட் கோயிலே பெரிய கோயிலாக இருந்திருக்கு. அதில் இவருக்கு சன்னதி இல்லையான பிரதான விநாயகர் இவர் தான். அதனால் அந்த விநாயகருக்கு பதில் இந்த விநாயகர் கோயிலில் வச்சுருக்கோம். யானை மூத்தானைங்கிற மாதிரி விநாயகர் வந்து யானை மூத்தானா இருக்க இவர் சவி சாயத்து காக்கும்போது அந்த விநாயகர் கிரீடமெல்லாம் இல்லாதனால

அந்த யானை முகம் மாதிரி தெரிகிறது உங்களுக்கு. இந்த கோயிலில் வந்து மக நட்சத்திரத்துக்கு விசேஷம், சுவாமிக்கு அபிஷேக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மக நட்சத்திரக்காரராக அங்கே வந்து நின்று போயிட்டுருக்காங்க. அதேமாரி சித்ரா பௌர்ணமி போது திருக்கல்யாணம் நடக்கிறோம். அந்த திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகாதவால மாலை மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த மாலை மாற்ற நிகழ்ச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் மாலை ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அது மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாக்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகுது. அது ஒரு பிரார்த்தனை இங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் திருக்கல்யாணம். கோஷத்தில் சிஸ்டர் முனிவர் பூஜை பண்ணுற மாதிரி, பிரம்மா பூஜை பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் பூஜை பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி அப்படி ஒவ்வொரு கோஷ்டத்துலேயும் ஒவ்வொரு உருது வச்சுருக்காங்க. இது வந்து எப்போவும் போல தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணுலாம் எப்போ போல உள்ளது. விநாயகர் பெருமானை வச்சு தான் எந்த காரியமும் நடத்தணும். அவருக்கு தான் முதல் பூஜையே. மற்ற சுவாமிக்கு பூஜை பண்ணாட்டாலும் எல்லா சுவாமியும் நினச்சி விநாயகருக்கு பண்ணினாலே அது எல்லா சுவாமிக்கும் பூஜை பண்ணதாக இது.

0: விநாயகர் சதுர்த்தி என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. கையில் அர்ச்சனை பொருட்களோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். செவிசாய்த்த விநாயகருக்கு பின்னால் திருவாசி இல்லை, மிகப்பெரிய பீடம் இல்லை. ஆனால் அழகான திண்டு மாலை அணிந்து வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பில் அருமையாய் காட்சி தருகிறார். செந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் குரல் கேட்டு சந்தங்கள் ரசித்து தன் காதை திருப்பி பக்தியின் ஆழத்தில் பரவசம் கொண்டவரை பார்த்து நாங்களும் பரவசம் கொண்டோம். செவிசாய்த்த இறைவன் நம் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாய் செவிசாய்ப்பான் என மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிலையம் திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள். திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
2: பிள்ளையார்பட்டி மலையார் எழுந்து உள்ளத்தை ஈர்க்கும் வல்லவன் திருப்பெருந்துறை பதியில் வெயில் உகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன்.
1: பங்கேற்றவர்கள் கலைச்செல்வி பிரதீப், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன் காசியம்பதியில் குண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: காலத்தையும் நடத்தும் வேழமுகன் அந்த கைலாய தலைவனுக்கு மூத்த மகன்.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சி தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடல் எஸ்பி சைலஜா பாடியது வெற்றி விநாயகர் படத்திற்காக.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கார்த்திக் பாடிய பாடல் அது லேசா லேசா படத்திற்காக. நிறைவாக இந்திரா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது.
1: பச்சை தவக்கா
2: பழங்க
1: பழனி பச்சா
2: மினுமினுங்க

0: ஆரோக்கியமா.
1: திரைகானம் கேட்டீர்கள். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அபீஷ்ட வரத ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:30. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோசிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

காப்பி ராகம் ஆதி தாளத்தில் அகிலாண்டேஸ்வரி ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக நாராயணத்தே நமோ நமோ அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ராகம் பேகா, ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலினிசை கேட்டீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 10 மணி. முத்துச்சிதறல் கேட்கலாம். இனிய திரைப்பட பாடல்கள் பலம் பெறும் நேரம் இது. மத்திய அலை 720 KHz ஒலிபரப்பு தொடர்கிறது. முதலில் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா.

நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இரவு 9:30 சங்கடஹார சதுர்த்தி மகிமை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள். சங்கடஹார சதுர்த்தி மகிமை இசை பேருரை கேட்கலாம் இரவு 9:30. முத்துச்சுதரலில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் படம் சேவகன்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறில் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:15. தொடர்ந்து ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரநலதா பாடியுள்ள பாடல். படம் மன்னன்.

0: நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மனு எஸ் ஜானகி பாடிய
1: மணி கோயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடி மலரே

0: தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில் மனு எஸ் ஜானகி
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே.
0: மனு எஸ் ஜானகி குரலில் பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் சிந்து பைரவி படத்திற்காக கே. ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

மகாமரி சரிகமகாகணபதி. பனிசரிச நினிபம சரிகமகாகணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி.

0: நேர்களை ஒலித்தது என்னை பெத்த ராசா படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருந்த பாடல். நேரம் 11:10. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ குழுவினர் பாடியுள்ள பாடல் இதயத்தை திருடாதே படத்திற்காக.
1: சொந்தம்

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர்

ஒலித்தது பொங்கி வரும் காவேரி படப்பாடல். நேரில் அந்த பாடலை பாடியிருந்தார்கள் அருண்மொழி, சித்ரா. நேரம் 11:31. ஆகாஷ்வாணி சென்னையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

நேர்களை ஒலித்தது ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கின்றது பொன்மனச்செல்வன் படத்திற்காக.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அண்ணனுக்கு ஜே படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கிறது மனோ ஜிக்கி பாடியுள்ள பாடல், படம் பாட்டுக்கு ஒரு தலைவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல் எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள், வயலின் வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தொழில் முனைவோர் ஜி மதிபதனா அவர்களுடன் நேர்முகம். 2:15 துரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. 2:55 வானிலை. மாலை 5:30 துரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: 6:40 மனதில் நின்றவை. 7:00, 8:05 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இசைப்பேரூர்.

0: Shelton 6376-5762 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. Ben Shelton's loss keeps the 23-year Grand Slam title drought alive for American men, though he became the first black American man to make it to a U.S. Open final since Arthur Ashe in 1972. The Indian Meteorological Department has issued an orange color warning for very heavy rainfall over Gujarat today. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். லம்போதராய நமஸ்தே வராளி ராகம் கண்டஜாபு தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியை கேட்க உள்ளோம்.

அடுத்து முறிப்பேமு கலிகே கதா ராம தியாகராஜர் கீர்த்தனை முகாரி ராகம் ஆதிதாளம்

0: இதுவரை சங்கீத சாரலில் எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
2: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா

0: எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
2: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துட்டு, இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார்.

0: வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10:00 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கேரளத்தின் தெற்கு கடலோர பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பின் தென்பகுதிகளில் வீசக்கூடும். 16-ஆம் தேதியன்று நாளை மறுநாள் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. 17-ஆம் தேதியன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். அன்றே காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள வடக்கு பகுதிகள், தென்கிழக்கு தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:20. ஆகாஷ்வாணி சென்னை. வணக்கம் நேயர்களே. பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அதாவது பாரத பிரதமரின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பாதுகாக்கப்பட்ட நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்யவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம் பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டமாகும். கடந்த 2015 July 1 அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் விவசாயத்தில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு மாபெரும் திட்டமாக செயல்பட்டு வருகிறது. ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அனைத்து விவசாய நிலங்களுக்கும் நீர் என்ற உன்னத நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்தப்படுவதுடன் பாசன வசதி இல்லாத பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் புதிய பாசன பரப்பளவிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் முக்கிய பிரிவான விரைவான நீர்ப்பாசன நன்மைகள் திட்டம், அதாவது ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் மூலம் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நின்ற பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி பலன் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், பர் டிராப் மோர் கிராப் என்பதாகும். பாரம்பரிய முறைகளில் அதிக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுண்ணீர் பாசன தொழில்நுட்பங்களை இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் குறைந்த நீரை பயன்படுத்தி அதிகப்படியான பயிர்களை விளைவிக்க முடியும். தண்ணீரின் வீணான பயன்பாடும் பெருமளவில் தவிர்க்கப்படுகிறது. மேலும் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புதுப்பித்தல், மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பணிகளும் இதன் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீர் மேலாண்மையில் தன்னிறைவு அடைந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது பிரதம மந்திரி விவசாயி நீர்ப்பாசன திட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லாக திகழ்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இத்தகைய திட்டங்களை அறிந்து கொண்டு நீரை சேமிப்போம், நாட்டை வளப்படுத்துவோம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதம மந்திரியின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
1: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில்

0: won the men's singles title of the US Open, beating American Ben Shelton in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
3: சாதாரண பொருட்களை கூட அழகிய கலைப்படைப்பாக மாற்றி கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் தனி நபர்கள் வரை அனைவரின் கொண்டாட்டங்களையும் தங்களின் நேர்த்தியான பேக்கிங் மூலமாக மெருகூட்டும் ஒரு திறமையான ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்
3: மேம். என்ன மாதிரி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதோட தொடக்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
4: இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் 9 இயர்ஸாக இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஸ்டார்டட் இட் அஸ் அ ஒரு கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஒரு லவ்டு ஒன்னாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டராக இருக்கட்டும் அப்பா அம்மா அவங்களுக்காக கொடுக்குற ஒரு கிஃப்ட், அவங்களுக்காகவே பண்ணது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக அவங்க நேம் போட்டு அவங்களோட பிக்சர்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து வி ஆர் சப்ளைங் இட் டு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், ஹாம்பர்ஸ், நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி பிஸ்னஸாக அது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இப்போ எங்ககிட்ட வந்து ரெண்டு பிஸ்னஸாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று வந்து ஒரு பர்சனுக்காக கஸ்டமைஸ்டாக பண்ணுறது, இன்னொன்று வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸ், பேபி ஷார் ஈவெண்ட்ஸ், கார்ப்பரேட் கிஃப்டிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். வி ஹாவ் பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 9 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம்.
3: ஓகே மேம். மேம் இந்த கிஃப்ட் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேம் வந்தது?
4: ஆக்சுவலி வந்து நானும் என் சிஸ்டரும் சின்ன வயசுலேருந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் வரும், அதில் குட்டி குட்டி பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுறது, ஜேசிபி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன வயசில் அது நாங்கள் நிறையா பண்ணோம். அதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப ரொம்ப ஆசை. சுத்தி குச்சி வச்சு சன்ஃப்ளவர் பண்ணுறது அந்த மாதிரிலாம், பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ்னு காலேஜில் நாங்கள் ப்ரைஸ் வாங்குவோம், ஸ்கூலில் அந்த மாதிரி காம்படிஷனில் வந்து ப்ரைஸ் வாங்குறது, அதுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் அப்படின்னா நாங்களே கிரீட்டிங் கார்டு பண்ணுறது, நாங்களே கிஃப்ட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். காலேஜில் வந்து பீப்பிள் ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் இட். என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது கிளாஸ்மேட்ஸ்லாம் ஏ எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணித்தரையா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சப்போ ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் திங்க் பண்ணோம், ஓ இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க கொடுக்கும்போது சும்மா வாங்கி கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க கொடுத்த கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு 75 ரூபீஸ், 100 ரூபீஸ்னு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுக்கு புரிஞ்சது அந்த 100 ரூபீஸ் அந்த கிஃப்ட் பண்ண முடியாது. அகைன் இது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் காலேஜ் ஃபேர்வெல்ஸ்க்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர்ஸ், என் ஃபேர்வெல் கிஃப்ட் பண்ணி தரையா, ஒரு 70 கிஃப்ட் பண்ணி தரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் இந்த பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு பே பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் அப்படி பண்ண ஆரம்பித்தோம்.
3: ஓகே மேம். இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மேம் உங்களுக்கு தேவைப்பட்டது?
4: ஆரம்பித்தது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட்டாக ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படலை. சொல்லப்போனால் ஒரு 200-300 பொதுவான அளவாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ணது எல்லாமே பேப்பரில், ஒரு சார்ட்டில், பேப்பரில், வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு, சொல்லப்போனால் பழைய ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற பார்டரை கட் பண்ணி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எங்களுக்கு பெருசாக தேவைப்படலை. அண்ட் ஆல்சோ ஒரு 1000 ரூபி இருந்தாலே பண்ண முடியுங்கிற மாதிரியான பிஸ்னஸ் தான் கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட். ஆனால் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் அதுவுமே எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சோன்னே மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே வந்து ப்ரீபெய்டு தான், ஃபுல் அட்வான்ஸ் முதலே கஸ்டமர் கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க சொல்கிற ஐட்டமாக அவங்க சொல்கிற அந்த காசுக்குள்ளே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு அப்போ தேவைப்படலை. ஆனால் இது ஒரு சாதாரண வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது சிறு தொழிலாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பீப்புள் ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் வித் ஈவன் 1 lakh கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படிப்பட்ட பிஸ்னஸாக கொண்டு போறீங்கிறத பொறுத்து.
3: இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ட்ரைனிங் மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா மேம்?
4: ஆக்சுவலி சொல்லப்போனால் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஆசையே வந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங், கிரியேட்டிவிட்டி அது மட்டும் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. ட்ரைனிங் தேவைப்படல. நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ஸ்லாம் அந்த டீச்சர்ஸ் வந்து கிராஃப்ட் சொல்லி கொடுப்பாங்கள, அதுதான் எங்களோட ட்ரைனிங் ஆக்சுவலி சொல்லப்போனால். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் கோ ஃபண்டராக இருக்காங்க. அவங்க தான் ஹீஸ் ஃப்ரம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேக்ரவுண்ட். ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெரிய பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது

0: சோசியல் மீடியால எப்படி ஆட் ரன் பண்றது எல்லாமே அவங்க பண்ணாங்க. சோ கண்டிப்பா ட்ரைனிங் பாத்தீங்கன்னா அதுக்காக எம்பிஏ டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பினான்சியல் டிசிப்ளின், பினான்சியல் ஹேண்ட்லிங் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங் இருந்தா போதும். அதுக்கு இப்ப நிறைய பேர் வந்து ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோர்சஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவா இருக்கும். எம்பிஏ டிகிரி தான் படிச்சுட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணுங்கிற அவசியம் இங்க அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைனிங் உங்களுக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாமே நீங்க வந்து பட்டுப்பட்டு தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும்.
1: இப்ப நீங்க தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்கள்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன நீங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா?
0: சவால்கள்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தோம். ஒரு 21 அப்படிங்கிற இருக்கும்போது நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு விஷயமே ஃபினான்ஷியல் சேலஞ்ச்னு சொல்லலாம். எப்படின்னா, கஸ்டமர் கிட்ட நாங்கள் முதல்ல காசு வாங்க மாட்டோம். அது எங்களுக்கு வந்து காசு வாங்குறதுக்கே ஒரு குச்சமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, நம்ம ஒரு பேஷனில் பண்ணுறோம், கிராஃப்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் வி ஸ்டார்டட் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்காமல் கொடுத்துடுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி போய் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு விமன் ஓன்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப நம்மளை நிறைய பேர் சீரியஸாக பார்க்க மாட்டாங்க, வெண்டா சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரும்போது இப்போ நான் அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு 200-300 பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ 30,000-40,000 சீரியஸாகவே ஒரு விமன் ரன் பண்ணுற பிஸ்னஸ்னா அந்த விமனை சீரியஸாக பார்க்காத ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நாங்கள் கேட்டால், நீங்கள் அதை பண்ணிடுவீங்களா, நீங்கள் அதை கொடுத்துருவீங்களா, இந்த பிஸ்னஸ் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வெண்டா சைடிலே ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்று, ஒரு 50,000 நம்ம கிட்ட பே பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு விமன் ஓன்டு பிஸ்னஸ் தான் இருக்கு, இவங்க என்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் வரதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறப்ப ஒரு காசை வந்து வாங்காம நம்மள திருப்பி தைரியமா போய் கேட்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறது, இதெல்லாம் நிறைய பினான்சியல் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. எம்ப்ளாயிஸை ரீடைன் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. நான் லேபர்னு சொல்ல மாட்டேன், எங்க டீம் எப்பவுமே டீம் தான் சொல்லுவேன். இந்த ஒரு சீரியஸ் பிசினஸ் அவங்கள ஒரு பிலீவ் பண்ண வச்சு அவங்கள ரீடைன் பண்றது ஒரு 2-3 அவங்க கூட இருக்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இங்க வந்து ஸ்டாஃப் ப்ரொக்யூர்மெண்ட், நாங்க ஏஜென்சி கிட்ட போறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டாஃபை திருப்பி எடுத்து அவங்க இருக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸ்டாஃப் ரிட்டைன்மெண்ட், பினான்சியல் ஸ்ட்ரகிள் வெண்டாஸ் நம்ம சீரியஸா பாக்காதது. ஏன்னா ஒரு விமனோட சாலரிங்கிறது பீப்புள் ஸ்டில் சீஸ் அஸ் அ பாக்கெட் மணி. ஒரு வீட்டில் ஒரு அடிஷனல் இன்கம் தான் பாக்குறாங்களே தவிர ஒரு மெயின் இன்கமா ஒரு விமனோட பிசினஸ் பாக்குறது இல்ல. சோ ஃபேமிலி சைட்ல இருந்துமே எனக்கு ஆக்சுவலி இல்ல, பட் ஜென்ரலா நான் பாக்குற இடத்துல இருந்து நான் பாக்குறேன். ஒரு விமன் பிசினஸ் பண்ணுனா வீட்டில் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கல்வியே விமனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறது இல்லையே. ஒரு பொண்ணுக்குனா சும்மா ஒரு டிகிரி தானே பாக்குறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பற ஆப்ஷனே முந்தைய காலத்துல எப்படி இருந்துச்சு, ஒரு டீச்சர் நர்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு இன்ஜினியரிங் பசங்க பண்ணா போதும், பொண்ணுங்க தேவையில்லைன்னு. சோ விமனுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். ஒரு மென் வந்து அந்த வேர்ல்ட ஃபேஸ் பண்றத விட ஒரு விமன் ஃபேஸ் பண்ணப்ப ரெண்டு டபுள் ட்ரபிளா தான் உங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணும், உலகத்தையும் ஃபேஸ் பண்ணும். சோ ஒரு விமன் ஓன் பிசினஸ்னா நிறைய விஷயம் சேலஞ்சா தான் போயிட்டு இருக்கும்.
1: நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு சவால்களை வந்து சந்திச்சிட்டு தான் இத தொடங்கிட்டு இருக்கீங்க.
0: கண்டிப்பா ஃபைனான்சியல்.
1: ஓகே மேம், வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை தொடங்க முடியுமா மேம்?
0: வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலுமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்தோடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி எடுத்தோடனே பெரிய ஒரு ஷோரூம் போடுறது, சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு ஷோரூம் கிடையாது. இட்ஸ் பின் 9 இயர்ஸ். 9 இயர்ஸ் ஆனாலுமே எங்களுக்கு இந்த ஷோரூம் கிடையாது. வீட்டிலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த பிஸ்னஸை எப்படி ஃபியூச்சர் பார்க்குறீங்க? நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் உங்களோட பாக்கெட் மணிக்காக தான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை என்னோட ஓன் எக்ஸ்பென்ஸ்? ஏன்னா விமன் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா என் கை செலவுக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் அப்படின் தான் பார்க்குறாங்க. எல்லாமே நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் ஆல்சோ லைக் இங்கேயும் திருப்பி ஒரு உமன் பண்ணணும்னா நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு வீட்டிலேருந்து மட்டும் ஃபியூச்சராக ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியாது.
1: ஓகே மேம், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சந்தை அறிவு, அந்த சோர்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கேருந்து மேம் வாங்கணும்?
0: நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நான் வந்து பெரிய இடத்துல இருந்து மொத்தமாக பல்காக வாங்குவேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தட் ஒன்ட் ஒர்க். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வர வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து இப்போ கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர் என்னென்ன பக்கத்தில் இருக்கோ பக்கத்தில் இருக்கிற வெண்டாஸை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே நீங்கள் போய் பாருங்கள், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள், நேரில் பார்த்து அது தொட்டு பார்த்து ஒரு முதல்ல ஒரு 5 பீஸ் வாங்குங்க, ஒரு 4 பீஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது எப்போ ஒரு 100 பீஸ் 200 பீஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் ஹோல் மேனுஃபேக்சர் கிட்ட போறது ஓகேவா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிறைய பொருட்கள் பக்கத்துல இருந்த சோர்சிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய மேனுஃபேக்சர் கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு அடி விழுகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே 10,000 யூனிட் வாங்கணும், 20,000 யூனிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்டார்டிங் பண்றப்ப மேக்ஸிமம் பக்கத்துல இருக்க லோக்கல் வெண்டாஸோ அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அவங்களை யூட்டிலைஸ் பண்றதுதான் பெட்டரா இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கினோன்னா அதில் எப்படி மேம் குவாலிட்டியான பொருளை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ்

0: தொடங்கலாம்.
1: சொல்ல போனா ஆக்சுவலி நீங்க ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 1000 பீஸ் வாங்க சொல்றாங்கன்னா 1000 உங்களுக்கு குவாலிட்டியா இருக்காது. ஆனா நீங்க பக்கத்துல இருக்க லோக்கல் மேனுஃபேக்சர் கிட்டயோ ஒரு லோக்கல் வெண்டா கிட்டயோ போகும்போது நீங்க நேர்ல பார்த்து வாங்குவீங்க. நீங்க வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணி தொட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க வாங்கும்போது கண்டிப்பா அது குவாலிட்டியா தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். அதுல என்ன வெரைட்டி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் எடுத்தா கூட அதுல எத்தனை ஜிஎஸ்எம் இருக்குன்னு இருக்கு. நீங்க 100 ஜிஎஸ்எம் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, 300 ஜிஎஸ்எம் வேணுமா, 150 ஜிஎஸ்எம் வேணுமா, இது எல்லாமே நீங்க நேர்ல பார்க்கும்போது லோக்கல் வெண்டாஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு அங்க இருந்தா டெவலப்பே ஆகும். நீங்க வாங்குற பென்னாகட்டும் இல்ல என்ன பேஸ்ட் நான் பென் யூஸ் பண்ண போறேன், கலிகிராஃபி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதுக்கு என்ன பென்னெல்லாம் நீங்க லோக்கல் வெண்டாஸ் கிட்ட பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமே.
0: ஓகே மேம்.

0: இப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அது ஒரு மெட்டீரியலாக இருக்குது, இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மெட்டீரியல் இதை வந்து எடுத்துகிட்டு போனால் இது வந்து இன்னும் நல்லா பாப்புலர் ஆகும் அப்படின்றத எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்?
1: ஃபஸ்ட்டு என்றைக்குமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்டை மாற்றவே மாட்டேன். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொருள் அந்த மக்கள் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ட்ரெண்டுக்காக நீங்கள் பண்ணும்போது அந்த ரீல் வைரல் ஆகலாம், உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலாம், திருப்பி வாங்குவாங்களா, திருப்பி பிஸ்னஸ் கிடைக்குமா, அது குவாலிட்டியான பொருளா, நீங்கள் எப்படி அதை வந்து ட்ரெண்டுக்காக மட்டும் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆகவே முடியாது. இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் இருக்கும், நீங்கள் ஒரு 1000 பீஸ் எடுத்து வச்சிருவீங்க, நாளைக்கு ட்ரெண்டு போயிடுமே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த 1000 பீஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓல்டு ட்ரெண்ட் வாங்க மாட்டேன்னு மக்கள் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, மக்களுக்கு அது யூஸ் ஆகுமா, அதை டெய்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கொடுக்குற அந்த பொருள் குவாலிட்டியாக இருந்தால் தான் திருப்பி அவங்க வாங்குவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் போகும். சொல்ல போனால் எங்களுக்கு இந்த 9 வருஷம் நான் பிஸ்னஸில் இருந்தாலுமே 9 வருஷமும் வருஷம் எங்கிட்ட கேலண்டர் வாங்கணும்னு வந்து வாங்குறவங்க இருக்காங்க. அது ஒரு ட்ரெடிஷனாகவே வச்சுக்காங்க. இப்போ வரலட்சுமி பூஜைக்கு லாஸ்ட் 3 வருஷம் உங்ககிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு 4வது வருஷம் எங்கிட்ட வாங்குறவங்களும் இருக்காங்க. அது எப்படி வராங்க? அந்த குவாலிட்டி இருக்க போய் அந்த பொருள் அவங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது, ஓகே நான் இந்த பிராண்ட்ல இருந்து அந்த பொருள் வாங்கினேன், நல்லா இருக்கு, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கணும். ட்ரெண்டுக்காக நீங்க ஓடுனீங்கன்னா அந்த ட்ரெண்ட் 1 மாசம் கூட இருக்காது, அடுத்த வாரம் நான் வேற ஒரு பொருள் ட்ரெண்ட் ஆகும், அப்ப நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்குமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் ட்ரெண்ட். நான் கொடுக்குற பொருள் மக்கள் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அதை பார்க்கும் போதுல எங்க பிராண்ட் நேம் தெரியணும், அவங்க திருப்பி வரணும். எனக்கு ஒரு புது கஸ்டமர் எடுக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற

0: கஸ்டமரை வந்து திருப்பி வரதுதான் எனக்கு ஈஸி. ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இருக்கிறவங்களை வந்து ரிட்டைன் பண்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புது கஸ்டமரை போகாம. அதனால ஐ பிலீவ் இன் திஸ் நான், ஐ டோன்ட் கோ ஃபார் ட்ரெண்ட். என் பேஜ் பாத்தீங்கனாலே சோசியல் மீடியால எங்களோட பிசினஸ் பாத்தீங்கனாலே அந்த ட்ரெண்டா இருக்க பொருள் இருக்காது. இது நான் ரொம்ப ஒரு எத்திக்ஸாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் டூ தட் அப்படிங்கிற மாதிரி.
1: ஓகே மேம், தொழில் தொடங்கும் போது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது வந்து வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய பொருட்களை வாங்க வைக்கிறது தான். அது எப்படி மேம் நம்மளுடைய பொருட்களை வாடிக்கையாளரை வாங்க வைக்க முடியும்?
0: நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் எல்லாமே சோசியல் மீடியாவை நம்பியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் பொருளை மட்டும் காமிக்க மாட்டேன், நான் என்ன காமிப்பேன், நான் யாரு, எனக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, நான் எத்தனை வருஷமா இதை பண்றேன். என் ஃபேஸ் வந்து ஒரு ட்ரஸ்டாவே ஆயிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே ஓகே இந்த பொண்ணு இந்த பிசினஸோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரியும். இவங்களை நம்பி நான் வாங்கலாங்கிற ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டே என்னை பார்த்தாலே அவங்களுக்கு வரும். நான் வந்து பண்ற இடத்தை காமிப்பேன். நான் என்றைக்குமே வந்து ஒரு ஃபேன்சி செட்டப், சோசியல் மீடியா பேஜை பார்த்தாலும் சரி எங்கள் பிராண்டை பார்த்தாலும் சரி ஒரு பெரிய ஃபேன்சி செட்டப் வச்சிருக்க மாட்டோம். ஒரு அன்ரியலிஸ்டிக் செட்டிங் இருக்காது. நான் எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறனோ அதை அப்படியே காமிப்பேன். திஸ் இஸ் த பிளேஸ் ஐ ஒர்க், திஸ் இஸ் ஹவு மை டீம் உட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கிடையாது என் டீமையும் காமிப்பேன். எந்த ஒரு பிராண்ட் நம்பி ஃபர்ஸ்ட் வந்து தன் முகத்தை காமிப்பாங்க, அவங்க ஜென்யூனாக இருக்கும்போது, அவங்க ஹானஸ்ட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது, 100% அவங்க ப்ராடக்ட் மேலேயும் அவங்க பண்ணுற தொழில் மேலேயும் நம்பிக்கை இருக்கும்போது தான் இது என்னோட பிராண்ட் நானே மக்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நான் வரும்போதே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க நிஜமாக ஒரு ஹியூமன் ஒர்க் ஆகுறாங்க, அவங்க இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு, அவங்க ரிவ்யூ இவ்வளோ ஓப்பனாக இருக்கு அப்படிங்கிறப்ப பீப்புளுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பிலீவ் ஆகும். ஒரு பிஸ்னஸ்ல வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தோனே பீப்புள் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க வர எல்லா கஸ்டமரையும் நீங்க ஒன் டைம் பையா பார்க்கக்கூடாது. நான் பண்றது ஒரு கிஃப்டிங் கம்பெனி அப்படிங்கிறப்ப அது அக்கேஷன் பேஸ்டு கம்பெனி. நான் இன்னைக்கு என்கிட்ட அவங்க வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்ட் வாங்குறாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்குவாங்க, அவங்க பேபி ஷவருக்கு கிஃப்ட் வாங்க, நேமிங் செரமனின்னு ஒரு வீட்டில் 1000 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வராது, நிறைய ஃபங்க்ஷன் வரும். வரலட்சுமியில இருந்து சஷ்டி பூர்த்தி வரைக்கும் எல்லாமே வரும். அப்ப அந்த கஸ்டமரை நான் ரிப்பீட்டடா வாங்க வைக்கிறதா இம்பார்ட்டன்ட். நான் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு 5 பர்ச்சேஸ் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ நீங்க கஸ்டமரா நீங்க கொண்டு வரணும்னு ஆசைப்படும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அப்பியர் ஆகுங்க. நீங்க தைரியமா ஒரு வீடியோ போடுங்க, இது நான் தான் காமிங்க. நீங்க எதையுமே காமிக்காம பொருளை மட்டும் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை எப்படி நம்புவாங்க? கேமர்ஸ் நிறைய வந்துட்டாங்க சோசியல் மீடியால, காசு போட்டு பிளாக் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ட்ரஸ்ட் பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க பில்ட் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி நான் வீடியோ போடுவேன், டெய்லி நான் என்ன நடக்குது எங்க பிசினஸ்லங்கிறத நான் காமிப்பேன். இப்படிதான் நடக்குது அண்ட் பேக்லாஷஸும் நான் காமிப்பேன். ஒரு பிசினஸ் ரன் பண்ண என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறத நான் காமிப்பேன்.
1: மேம், ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்களுக்கு இப்ப சந்தையில வந்து நல்ல வரவேற்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கு. பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. கவர்மெண்ட்டும் அதுக்கான இனிஷியேட்டிவ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொருட்கள் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் ரொம்ப அதிகம், ஜூட் அதிகமாக போகுது, பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய அதிகமாக போகுது, கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ரா சில்க்கு, ப்ரொக்கேட் இங்கேயே நிறைய பேர் பண்ணுறாங்க, ஜூட்லாம் நிறையா பண்ணுறாங்க, ஜூட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பட் என்னென்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் அதையே பேஸ் பண்ணி ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்டாக கொடுக்கும்போது அந்த பொருளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ பார்க்க அட்ராக்டிவாக இருக்கு, ரொம்ப சீப்பாகவும் இருக்கு, பெருசாக கொடுத்த ஒரு ஃபீல் வருது. இதில் அவ்வளோவா வரமாட்டேங்கிறதுனால பீப்பிள் வந்து இது பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. பட் ஓன் யூஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க. இப்போ அதுக்கே நிறைய பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய ஷோரூம்ஸ் சென்னையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாரி பாக்ஸ் வாங்கினாலும் ஒரு பாம் லீஃப்ல போய் 1000 ரூபாய் கொடுத்து கூட ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. பட் ஒரு பல்க் கிஃப்டிங் இண்டஸ்ட்ரின்னு வரப்ப அங்கே இது அவ்வளோவா ப்ளே ஆக மாட்டேங்குது. நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பீப்பிள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு, நான் நிறையாவும் கொடுக்க வரேன், காசும் கம்மியாகுது அப்படிங்கிறப்ப.
1: இப்போ நிறைய பொருட்களை வாங்கும் போது அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும்ல, அதை தடுக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன இருக்கு மேம்?
0: 100% இதுதான் நாங்கள் இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கற்றுக்க போனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய இன்டர்வியூஸ்லையும் சரி, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் சொல்லப்போனால் எனக்கே அந்த அவேர்னஸ் 100% கிடச்சிச்சானா கிடைக்கல. 9 இயர்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கேன், நான் இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேஸ்டேஜ் நான் என்ன பண்ணேன், அதனால வந்து காசு கம்மின்னு சொல்லி நான் கொடுக்கவும் முடியாது, மக்கள்கிட்ட வந்து இது பண்ண முடியாது, நான் செல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணுங்கிற பின்பம் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும். எனக்கு இப்போ வரைக்குமே அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது நானாக கற்றுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராச் வந்த பொருள் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பேன், என் வீட்டு ஃபங்க்ஷன் கொடுப்பேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு வேணுமா நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியதே தவிர அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியல. ஒரு கம்மியான குவாலிட்டி வந்து என்கிட்ட வந்துருச்சு, ஒரு பொருள் லைட்டாக டேமேஜ் ஆகி வந்துச்சு, அதை சரி பண்ணி என் மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே எனக்கே ஒரு ஃபுல் அவேர்னஸ் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே எங்களுக்கு ஒரு சரக்கு வருது, 100,000 பீஸ் எனக்கு ஸ்டாக் வருதுன்னா குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோம். அது வந்த 2 நாள்லயே மேனுஃபேக்சருக்கு ரிப்போர்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் வர ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். என்கிட்ட இருந்து தேங்குற பொருட்கள் என்ன பண்றதுன்னு எனக்குமே இன்னும் வரைக்கும் நாங்கள் புரியல. நாங்கள் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ அது கிஃப்டா சும்மா கொடுக்கறது இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு மெயின் வழி என்னன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்றது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்.

0: வந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா முன்னாடி இருந்ததை விட நாங்க இப்ப கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 பொருளுக்கு 1 பொருள் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறதா இப்ப இருக்கிற எங்களுக்கு ஒரு சினாரியோ. முன்னாடி எல்லாம் 100 பொருளுக்கு 10 பொருள் வேஸ்ட் ஆகும், என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப நாங்க இன்வென்ட்ரியை கரெக்டா மேனேஜ் பண்றதுனால வந்தோடனே அதோட குவாலிட்டி செக்கிங் பண்ணிட்டு உடனே மேனுஃபேக்சருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லனா இப்ப இருக்கிற பொருளுக்கு இன்னொன்னு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் அதை எடுத்து அதை பொருளை ரீஒர்க் பண்ணி திருப்பி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதில் நம்மளுக்கு காசு செலவாக தான் செய்யும், பட் ஆனா அந்த வேஸ்ட் தட்டுக்கிறதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: ஓகே மேம், இப்போ பொருட்களுக்கான விலை நிர்ணயம் எந்த பேசிஸ்ல பண்றீங்க?
0: இப்போ நீங்க ஒரு பொருள் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 20 ரூபாய்க்கு மட்டும் நீங்க வந்து மார்ஜின் வச்சு நீங்க விற்க முடியாது. அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அது வரதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இருக்கு. இப்போ எங்களுக்கு அது வந்தோடனே நாங்க அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி அது குவாலிட்டி செக்கிங் பண்ணி வைப்போம். அப்ப அதுக்கான லேபர் காஸ்ட் இருக்கு. இன்னொரு காஸ்ட் வந்து நீங்க எப்படி ஆட் பண்ணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேத்துக்கு, அதாவது எம்பிஏ படிக்காதவங்களுக்கோ இல்ல பிசினஸ் ஃபீல்ட்ல ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கோ என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, இப்ப நீங்க ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிறீங்க, அந்த பொருள் அந்த வேர் ஹவுஸ்ல என்ன ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதுங்கிறதுக்கும் நீங்க பிரைஸ் வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 8-inch ட்ரே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ட்ரே உங்க வேர் ஹவுஸ்ல ஒரு பெரிய மேஜர் பொசிஷன் எடுத்துக்கும். அப்ப அந்த வேர் ஹவுஸோட ரெண்ட் என்ன, அந்த ரெண்ட்ல இந்த பொருள் என்ன போர்ஷன் எடுத்துக்குது, அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்க வேர் ஹவுஸ்க்கு இப்போ வந்து சென்னையில பாத்தீங்கன்னா 1 lakh, 2 lakh அவ்வளவு ரெண்ட் இருக்கு. அப்போ நீங்க வந்து சின்ன சின்ன பொருள் நீங்க வைக்கிறதை விட பெரிய பெரிய பொருள் வைக்கும் போது பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதுக்கான சார்ஜ் நீங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்க பண்ணும்போது அதுக்கு எல்லாத்துக்கான சார்ஜும் நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதோட காஸ்ட் என்ன, அது டிரான்ஸ்போர்டேஷன் எவ்வளவு செலவாச்சு, ஒரு 600 ரூபீஸ் ஷிப்பிங் கொடுக்குறீங்க, 550 பொருள் வந்திருக்கேன்னா டிவைட் பண்ணி அதோட சார்ஜ் ஆட் பண்ணுவோம். அது குவாலிட்டி செக்கிங் பண்ற லேபர் சார்ஜ் ஆட் பண்ணுவோம். அதை எடுத்து வைக்கிற அந்த போர்ஷன் எவ்வளவு எடுக்குது, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்க முடியும். அப்படி வைக்கிறப்ப என்னால மார்ஜின் பெருசா அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜா நாங்க ஃபிக்ஸ் பண்ற மார்ஜின் எவ்வளவு இருக்குன்னா 20% கூட அவ்வளவுதான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆட் ஆன்ஸ் நிறைய வாங்குவாங்க. ஆட் ஆன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை போட்டு வைக்கிற பை வாங்குவாங்க. அந்த பையில என்னால பெரிய மார்ஜின் வைக்க முடியாது, அதுல ஒரு குட்டி மார்ஜின் தான் வைக்க முடியும். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வாங்குவாங்க, சாக்லேட் வாங்குவாங்க, இதுல எல்லாம் பெரிய பெரிய மார்ஜின் வைக்க முடியும். அப்ப அந்த பொருளுக்கு வைக்கிற மார்ஜின் மட்டும் தான் என் பிசினஸ் ரன் பண்றது. அதுல எங்களால வைக்க முடிஞ்சத அளவுக்கு ஒரு சில பொருளுக்கு 20 வைப்போம், ஒரு சில பொருள் ஹேண்ட்மேடா இருக்கும், ஹேண்ட்மேடுக்கு ரொம்பவே அதிக வேல்யூ. அப்ப அதுக்கு எங்களுக்கு மார்ஜின் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், 35% நாங்க வைப்போம். சோசியல் மீடியாலயும் எல்லாத்துலயுமே அதிகமா இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் இருந்தா அதெல்லாம் கம்மியா தான் வைக்க முடியும் மார்ஜின். மார்க்கெட்டை உடைக்காம நாங்க பிளே பண்ணணும் தான் நினைப்போம்.
1: ஓகே மேம், இந்த தொழில தோராயமா எவ்வளவு சதவீத லாபம் வந்து கிடைக்கும் மேம்?
0: இந்த தொழில் நீங்க வந்து எந்த மாதிரி பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க சிறு தொழிலா வீட்டுல இருந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க இல்ல ஒரு என்ன மாதிரி நீங்க ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து எங்கிட்ட இப்ப 32 பேர் வேலை பாக்குறாங்க, 32 பேரோட சேலரி பாக்கணும், அத வேர் ஹவுஸோட ரெண்ட் பாக்கணும், நாளை என்னோட வேஸ்டேஜ் பாக்கணும் நீங்க சொல்லியிருந்தீங்களா. இப்ப நீங்க சிறு தொழில் பண்றவங்கள்ட்ட அந்த வேஸ்டேஜ் அவ்வளவா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு மட்டும் பொருள் வாங்குவாங்க, அதை மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேர் ஹவுஸ் தேவை கிடையாது. அந்த பொருளை முன்னாடியே எடுத்து வைக்கணும், அது விற்காம ஒரு 6 months இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சொல்லப்போனா அவங்களுக்கு 40-50% லாபம் இருந்தால் கண்டிப்பாக அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க மார்க்கெட்லங்கிறத பொறுத்து. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18% கிடைக்காதே பெரிய விஷயம் தான். இப்போ நாங்கள் வந்து 20 lakh ரெவன்யூ வருது அப்படின்னா அதில் எங்களுக்கு 18% கிடைச்சாலே அது பெரிய விஷயம். அப்படிதான் இந்த மார்க்கெட் ப்ளே ஆகும்.

0: வாடிக்கையாளர் கிட்ட ஒரு பொருளை விற்கும் போது அந்த வாடிக்கையாளர் இந்த பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாடிக்கையாளரை எப்படி மேம் நீங்க சமாளிப்பீங்க?
1: இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும். பீப்புள் எடுத்தோடனே அவங்க கம்பேர் பண்றது ஒரு பெரிய பிராண்டோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட விலை எதுவா இருக்கு, உங்களோட விலை இது, இதை நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. எது கம்மியோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் போறாங்க. பட் நீங்க குவாலிட்டியா பாக்கணும். ஒரு மாஸ் ப்ரொடியூஸ்டு இருக்கிற ஐட்டமுக்கும் உங்களுக்காகவே செய்யற ஒரு ஐட்டமும் இல்ல உங்களுக்கு ரொம்ப சின்ன குவாலிட்டியில செய்யற ஐட்டமுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க குவாலிட்டியை பார்த்து தான் நீங்க பிரைஸ் சொல்லணும். ஒரு சாதாரண ஒரு கடையில போய் நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, இன்னொரு பெரிய கடையில போய் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஒன்று இருக்கா, எந்த மாதிரி சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்களை உட்கார வச்சு சேர் போட்டு டேபிள் போட்டு ஏசி போட்டு அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கான விலையும் நீங்க நார்மலாக ஒரு கயந்தி பவனில் வாங்குறப்ப அந்த சர்வீஸ்க்கு பொறுத்து தானே விலை இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிஃப்டை எப்படி கொடுக்குறாங்க, பேக்கிங் பண்ணி குவாலிட்டி செக்கிங் பண்ணி அது நல்ல குவாலிட்டியில் இருக்கா, உங்களுக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் வருதா, எல்லா சர்வீஸும் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த ப்ரைஸோட இது இருக்கும். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி, அவங்க என்ன பேட்டர் யூஸ் பண்றாங்க, இவங்க என்ன பேட்டர் யூஸ் பண்றாங்க, என்னென்ன பொருள் அதில் ஆட் பண்றாங்க, என்னென்ன பொருள் இதில் ஆட் பண்றோம். நீங்க ஒரு பொருள் வாங்கும் போது அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி அந்த பொருளுக்கு இந்த விலை ஓகேவான்னு தெரிஞ்சு நீங்க வாங்கிக்கோங்க. நாங்க மக்கள் கிட்டே விட்டுருவோம். நாங்க நிறைய போய் அவங்க கிட்ட வந்து எங்களால என்னென்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுப்போம். ஆனா நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். நீங்க பொருள் வாங்கி பார்த்துட்டு நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இதுக்கு இது வர்த்தான்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான். இது மக்கள் தான் டிசைட் பண்ணணும் அதை வாங்கி பார்த்து. சோ நம்ம போய் அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணியும் நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் அங்க இருக்காதுங்கிற.
0: ஓகே மேம், நீங்க முதல் முதலா இந்த தொழிலை தொடங்கும் போது வாடிக்கையாளர் உங்க பொருட்களை வாங்கின முதல் அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
1: நான் வீட்டுல இருந்து பண்ணும்போது இந்த பிசினஸ் பண்ணும்போது எல்லா கஸ்டமர் கிட்டையும் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். சொல்ல போனா வந்து நிறைய கிஃப்ட் அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என் பர்த்டேக்கு அந்த கஸ்டமரே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்க நான் ஸ்டூடெண்டா இருந்து இதை பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, கவிதை எழுதி அமைச்சிருக்காங்க. சோ அப்போ வந்து எனக்கு எல்லா கஸ்டமர் கிட்டையும் ஒரு பர்சனல் டச் இருந்துச்சு. நான் அந்த கஸ்டமர் கிட்ட பேசுவேன். அண்ட் அவங்க என்ன அக்கா அக்கான்னு சொல்லி பேசுவாங்க, தங்கச்சின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த பர்சனல் கனெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆச்சு. ஏன்னா இப்ப வந்து எங்களுக்கு சேல்ஸுக்குன்னு ஒரு 14 பேர் இருக்காங்க ஆபீஸ்ல. பட் முன்னாடி நான் தான் கஸ்டமர் கிட்ட பேசுவேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ங்கிறது வந்து எனக்கு எல்லாமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் எங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கினாங்க. அதை தாண்டி சோசியல் மீடியால வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு

0: எனக்கு எல்லா மெமரிஸுமே எனக்கு இன்னும் விவிடாக அப்படியே ஞாபகம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்பெஷல் கஸ்டமர்னு சொல்லலாம், இது ஃபஸ்ட்டுங்கிறத விட ரொம்ப ஸ்பெஷல் கஸ்டமர்னு, அவங்களுக்கு வந்து பேபி பிறந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த பேபியை வந்து எனக்கு இப்போ இருந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா, எனக்கு கிஃப்ட் வேணும், அதை வரைஞ்சி கொடுக்க முடியுமா கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேபி இப்போ இருந்தால், இப்போ ஏஐ நிறையா வந்துருச்சு, அப்போலாம் ஏஐ கிடையாது, நான் சொல்கிறது 2016 டைமில் சொல்கிறேன், ஏஐலாம் கிடையாது. அவங்களோட ஃபோட்டோஸ் வாங்கி அந்த குழந்தை அவங்களோட குழந்தை எப்படி இருந்திருக்கும், ஒரு வயசில் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். அவங்க ரொம்ப அழுதாங்க, அழுது எங்களுக்கு கால் பண்ணிலாம் பேசினாங்க. அவங்க குழந்தை அவங்க கூட இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு நிறையாவே இருக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ சொன்னாலுமே எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது. என் அப்பா அம்மா வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அப்படியே நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். இப்போ ஏஐல நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அப்போலாம் வந்து பென்சில் ஸ்கெட்சு, அதை அப்படியே பார்த்து அவங்க அப்பா அம்மா அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த பொண்ணோடு இருக்கிற மாதிரி நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பர்சனல் கனெக்டாகவே இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து சின்ன பொண்ணு அவங்க அம்மாக்காக கிஃப்ட்டுக்காக காசு சேர்த்து வச்சு 6 மாசமா என்கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க அம்மாக்கு கிஃப்ட் கொடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். இன்னும் நான் வந்து லைஃப் லாங் என்கிட்ட சொல்லலாம், என்னோட அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லலாங்கிற மாதிரி கதைகள் நிறையவே இருக்கு எங்க இண்டை. தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிஃப்ட்ங்கிறது வந்து ஜாய் ஆஃப் கிஃப்டிங். இது வந்து அவங்க நினைச்சிருந்தா ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் போக நான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு கிராஃப்டா அவங்களோட மெமரியா கிஃப்டா கொடுக்குறேன் எங்க கிட்ட வராங்கல்ல, எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்போ வரைக்குமே நான் அந்த ஸ்டோரிஸ்ங்கிறத இன்னும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராடக்ட் நான் ப்ராடக்ட்னு சொல்லி விற்க மாட்டேன். எப்படி அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமர் வாங்கினாங்க, எந்த ஊர்ல இருந்து வாங்கினாங்க, அந்த கஸ்டமரோட பேர் என்ன, எதுக்காக எங்களை சூஸ் பண்ணாங்கிற ஒரு ஸ்டோரி என்னோட ரீல்ல ஒரு 1100 ரீல் போட்டிருக்கேன்னா 1100 ஸ்டோரியா தான் இருக்கும். நாங்க ஒரு பொருளா விற்கிறத விட அதை கதை சொல்லி விற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீப்புள் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அப்படிதான் எங்களுக்கு ஆடியன்ஸும் வராங்க. ஆக்சுவலி இது எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டே நான் சொல்லுவேன்.
1: ஓகே, அந்த மாதிரி வாடிக்கையாளர் உங்களை அணுகிறதால அது உங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா, ஒரு பர்சனல் கனெக்ட் பில்ட் ஆகுதுல, ஒரு கஸ்டமருங்கிறத தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. நான் எத்தனையோ கஸ்டமரோட வீட்டு வரலட்சுமி நோம்பு அட்டன் பண்ணிருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிருக்கேன், அவங்க பேபி ஷவர் அட்டன் பண்ணிருக்கேன், என்ன பர்சனலா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் கஸ்டமரா மட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனாலதான் என்னவோ எங்களுக்கு வந்து 9 இயர்ஸா ஒரு கஸ்டமர் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
1: ஓகே மேம்,
2: இதுவரை தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: அடுக்களை அற்புதங்கள் வழங்கியவர் மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள்.
5: வேர்க்கடலை பற்றி பார்க்கிற போது, வேர்க்கடலை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருக்கும், எலும்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம், கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கிற போது, வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கால் வலி வருது, இடுப்பு வலி வறுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய காரணம் வருது. என்னன்னா அந்த புரோட்டீன் குறையிறது அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா முன்னாடி நம்ம உணவினுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, உப்பு கலந்த உணவாகவே கஞ்சி, உப்பு கஞ்சியை தான் பழங்காலத்து மூதாதிரிகள் சாப்பிட்டிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு சுவைன்னு வரும்போது கண்ட சுவையை சேர்க்கிறோம் தவிர உப்புக்கோ அந்த உணவுக்கான தரத்தை கூட்டுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, இந்த பருப்பு சுவையை பருப்பு நம்ம உணவுல குறைச்சு குறைச்சு குறைச்சு குறைச்சு வந்ததுல இந்த நோய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் வலி இல்லாம இருக்கணும், முட்டு வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, சிறுநீரகத்தினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறது உடம்பு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலிகளுக்கான விஷயத்தை என்ன விஷயமாக உங்கள் குழந்தைகள் பருவத்தில் இருந்து என்ன நல்லது செய்யணும் நினைக்கிறீங்களோ, படிக்க வைக்கிறது பண்றதெல்லாம் ஒரு பக்கம், நீங்க நல்லதா நினைச்சீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்கிறோமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. ஒரு நோய் அப்படின்னு வந்தவுடன் நம்ம குழந்தைகள் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம். நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும் உங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா, சிறுநீரகத்தினுடைய வேலை மிக முக்கியமானது. அதற்கு மிக பலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை. அதனால வேர்க்கடலை

0: தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டுவருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை ஒட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொறிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையாருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோ எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர்

0: திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும் மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனிக்கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்யா ஆரி தெரிவித்துள்ளார்.
3: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம கிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழி

0: ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம் பண்பாடு மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 25 ஆகாஷ்வாணி சென்னை.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்கள்

0: योजना मोदी जी की तीर्माणम।
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: इन திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
3: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். நரம்பு தளர்ச்சி, இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க பல பேர், உடல் சிரமம் மிக்க வேலைகளை பார்க்கும் மக்கள் இந்த நரம்பு தளர்ச்சியால் ரொம்பவே சிரமப்படுவாங்க. கை நடுக்கம், உடலில் பலம் குறைந்து காணப்படுவது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடனே ஓய்வு இல்லை ரெஸ்ட்டு தேவை, இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும். இதற்கு அஸ்வகந்தா பொடி மிக நல்ல மருந்தாகும். ஒரு டம்ளர் இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து சுகர் வியாதி இல்லாமல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு பனங்கள் கண்டு பொடியும் சேர்த்து உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு இதே போல் நாளொன்றுக்கு 2 வேளை உட்கொள்ளலாம். மருந்தாக தான் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த பாலில் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடுவதை தவிர தாத்ரி லோகம் என்கிற மாத்திரையும் 2 மாத்திரை விகிதம் 2 முறை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தா பொடியை உணவுக்கு முன் தான் உட்கொள்ளணும். வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் உணவுக்கு பின் கூட உட்கொள்ளலாம். இதனால் சோர்வு, உடல் சோர்வு, அதை தவிர ஆண்களுக்கு விந்து குறைவு, இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதனால் உடல் சோர்வு இருந்தாலும் உடல் இழைப்பு இருந்தாலும் அது உடனடியாக சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
2: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரன்.
4: இன்றிரவு 9:30 இசைப்பேருரை நிகழ்ச்சிகள்.
5: உலோகத்திலே வென்று மேலும் சாயுஜ்ய முக்தியை அடைய வேண்டும், அது ஒன்றுதான் நமக்கு வேண்டும். அதற்கு விக்னேஸ்வரர் வந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கணநாதனையே நினைத்து வேறொன்றையும் சிந்திக்காமல் அவரையே வந்தித்துக் கொண்டு அந்த நெற்றி நடுவிலே தோன்றின தும்பிக்கையோடு முத்கல முனிவர் அந்த
4: சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நங்கைநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள். நிகழ்ச்சி 9:30.
5: சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து சாஸ்திரங்களிலே, ஆகமங்களிலே, புராணங்களிலே, இதிகாசங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக சங்கடஹர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்து பரம க்ஷேமத்தை அடைந்து அவன் ஜீவன் முக்தனாகவும் ஆகி சாயுஜிய மோட்சத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய கம் கணபதியே நமஹ என்பதில் வருகின்ற அந்த கம் என்றதாகிற மந்திரத்தையும் உபதேசம் செய்துவிட்டு நீ அப்பா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 820 கிலோஹெர்ட்ஸில் இந்நிகழ்ச்சி 9:30 ஒலிபரப்பாகும்.
6: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸிலும் தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. கேளுங்கள் தினந்தோறும் மாலை 6:10. 2 மணியாவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. BRICS leaders stress energy security is crucial foundation for economic development and national security, caution against weaponization of technology and critical minerals.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைகாணத்தில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது காலா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், தி அனந்து பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு மகிழலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹர்ட்ஸ் சென்னை வானொலி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. நாம் இப்போது பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்தில் உள்ள மன்ஹூஸ் ஜோதே என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். முதலில் இதுவரை படித்த கதையை சுருக்கமாக காண்போம். பாக்தாத் நகர

0: இதில் அலி அக்பர் ஆபு என்பவன் மிக பிரசித்தமானவன். அவன் வாழ்நாளில் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் தான் வாங்கினான். அதையே தற்போது வரை வைத்துள்ளான் என மக்கள் கூறிக்கொண்டனர். காலணிகள் கிழிந்தால் அதை செருப்பு தைப்பவரிடம் கொடுத்து மீண்டும் ஒட்டு போட்டு அணிந்து கொள்வான். காலணிகள் பலவண்ண ஒட்டுக்களால் நிறைந்திருக்கும். ஒருமுறை பாக்தாத் சந்தையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கண்ணாடி பொருட்கள் விற்கும் கடைக்காரர் அவனை அழைத்தார். அவர் இவ்வாறு கூறினார், அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட வாசனை திரவியம் வைக்கும் 5 கண்ணாடி குப்பைகளை ஒருவர் விற்பதற்காக வந்தார். இப்போது என்னிடம் பணம் இல்லாததால் வாங்க முடியவில்லை. நீங்கள் இப்போது அவைகளை வாங்கி கொண்டால் அடுத்த மாதம் 2 மடங்கு பணம் கொடுத்து நானே உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வேன். இதை கேட்ட அலி ஆபு அவற்றின் விலை என்னவென்று கேட்டான். 60 ரூபாய் என கடைக்காரர் கூறினார். வியாபாரியின் விலாசத்தை வாங்கி அலி ஆபுவும் கண்ணாடி குப்பைகளை வாங்கி கொண்டான். பின் அவன் மீண்டும் சந்தையை சுற்றி பார்க்க கிளம்பினான். வாசனை திரவியம் விற்கும் கடையை கடந்த போது அந்த கடைக்காரரின் குரலை கேட்டு திரும்பினான். அவரும் முன்பு வந்த கடைக்காரர் போலவே அலி ஆபுவை நிறுத்தியவாறே கூறினார், இவ்வழியாக வாசனை திரவியம் விற்கும் ஒருவர் சென்றார். அம்மாதிரியான வாசனை திரவியத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அதை வாங்குவதற்கான 100 தினார்கள் இப்போது என்னிடம் இல்லை. நீங்கள் மட்டும் மனது வைத்து அவைகளை வாங்கிக் கொண்டால் 1 மாதம் கழித்து 2 மடங்கு விலையில் அவற்றை நான் உங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வேன். இதை கேட்ட அலி ஆபு, இன்று எனக்கு மிக நல்ல நாள் என மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வாசனை திரவியங்களை தான் வாங்கிய அற்புதமான கண்ணாடி குப்பைகளில் நிரப்பி அவற்றை தன் வீட்டு ஜன்னல் கீழே உள்ள மேஜையில் அலங்கரித்து வைத்தான். இந்த மகிழ்ச்சியை கொண்டாட விசேஷ குளியல் அறையில் நீராட விரும்பினான். பாக்தாத்தில் வாசனை மிக்க நீரில் நீராட நிறைய குளியல் அறைகள் இருந்தன. அலி ஆபு அங்கு தனது நண்பன் ஒருவனை பார்த்தான். நீராட வருபவர்கள் காலணிகளை கழட்டி வெளியிலேயே விட வேண்டும். அலியாபுவின் காலணிகளை கண்ட நண்பன் அவனை மிகவும் கேலி செய்தான். பின் இருவரும் குளிக்க சென்றனர். நண்பன் முதலிலேயே சென்று விட்டிருந்தான். அலியாபு வெளியில் வந்து தன் காலணிகளை தேடினான். பலரும் தம் காலணிகளை ஒரே இடத்தில் விட நேர்ந்ததால் அலியாபுவின் காலணிகள் ஒரு முக்காயின் கீழ் மறைந்திருந்தன. அலியாபு தன் காலணிகள் விட்ட இடத்தில் வேறு ஒரு ஜோடி காலணிகள் இருப்பதை கண்டான். தன்னை கேலி செய்த நண்பன் தான் இவற்றை தனக்காக வாங்கி வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்ட அலியாபு அக்காலணிகளையே அணிந்து கிளம்பிவிட்டான். துரதிருஷ்டவசமாக அக்காலணிகள் பாக்தாத்தின் காஜியினுடையதாகும். குளித்துவிட்டு வெளியில் வந்த காஜி தன் காலணிகளை தேடினார். கிடைக்கவே இல்லை. அப்போது அலியாபுவின் காலணிகள் இருந்ததை கண்ட மக்கள் அவன்தான் காஜியினுடையதை அணிந்து சென்றிருப்பான் என கண்டுபிடித்தனர். காஜி மிக கோபமடைந்து அலியாபுவின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அழைத்து வரச் செய்தார். பின் காஜி திருட்டு பழியையும் சுமத்தினார். தன் பேச்சு அங்கு எடுபடாது என எண்ணிய அலியாபு மௌனமாக நின்றான். அவனுக்கு 100 தினார்கள் அபராதம் விதிக்கப்பட்டது. காஜியின் காலணிகளை திரும்பி கொடுத்து தன் பழைய காலணிகளை வாங்கி கொண்டான். அலியாபு அபராதத்தையும் செலுத்தி வீட்டிற்கு திரும்பினான். அலியாபு காலணிகள் மீது வெறுப்பு அடைந்தான். அவற்றை நதியில் வீசி எறிந்தான். நதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவன் ஒருவனுக்கு மீன்களுடன் அலியாபுவின் காலணிகளும் வலையில் அகப்பட்டன. பார்த்த உடனேயே அது அலியாபுவினுடையது என தெரிந்து கொண்டு அவன் அலியாபுவின் வீட்டிற்கு வந்தான். வீட்டை பூட்டிவிட்டு அலியாபு உலாவ சென்றிருந்தான். அதனால் மீனவன் காலணிகளை திறந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே எறிந்தான். அவை அலியாபு ஆசையாக வாங்கி வைத்திருந்த கண்ணாடி குப்பைகளின் மேல் பட்டு அவைகளை உடைத்தது. வாசனை திரவியமும் தரையில் கொட்டி வீணானது. பிரியம், இனி கதையை படி.
1: அலியாபு கர் லோட்டா.
0: அலியாபு வீட்டுக்கு திரும்பினான்.
1: தேகா கி ஃபட்டே புராணே ஜூத்தே வாபஸ் ஆ கயே.
0: கிழிந்த பழைய காலணிகள் திரும்ப வந்து விட்டதை பார்த்தான்.
1: ஔர் உன்கே காரண் இத்ர ஔர் வ குப்சூரத் சீஷியா கதம் ஹோ கயே ஹே.
0: அவைகளால் வாசனை திரவியம் மற்றும் அழகான கண்ணாடி குப்பைகள் வீணாகி விட்டன.
1: உஸ்கா சாரா குஸா உன்ஹி ஜூதோ பர் உத்ரா.
0: அவனுடைய முழு கோபமும் அந்த காலணிகளில் பாய்ந்தது.
1: உஸ்னே தய கியா கி ஜூதோ கோ இஸ் பார் பஜாய் இஸ்கே கி நதி மே ஃபேகா ஜாயே ஜமீன் மே கார் தேனா சாஹி.
0: இம்முறை காலணிகளை நதியில் எறிவதற்கு பதிலாக புதைத்து விட வேண்டும் என அவன் முடிவு செய்தான். கார்னா புதைத்தல்.
1: யா பி தய கியா கி ஜூதோ கோ கார்னே கா காம் ராத் கோ கருங்கா கியூங்கி தின் கே சமய தோ பீட் இக்கட்டா ஹோ ஜாயேகி ஔர் மஜாக் உடாயேகி.
0: காலணிகளை புதைக்கும் வேலையை இரவில் செய்வேன் என தீர்மானமும் செய்து கொண்டான். ஏனெனில் பகல் நேரத்தில் கூட்டம் சேர்ந்துவிடும், கேலியும் செய்வார்கள்.
1: ராத் ஹோத்தே ஹி அலியாபு தோனோ ஜூத்தோ கோ ஏக் தேலே மே ரக் சல் தியா ஔர் ஏக் சூனி ஜகர் டூண்ட் கர் ஜல்தி ஜல்தி கோதனே லகா.
0: இரவு ஆனதும் அலியாபு இரு காலணிகளையும் ஒரு பையில் வைத்து கிளம்பினான். பின் ஒரு காலி இடத்தை தேடி விரைவாக தோண்டலானான்.
1: கோன் ஹே அச்சானக் ஹி கிசி நே பீச்சே சே ஆக்கர் அவாஸ் லகாய்.
0: யார் அது என திடீரென்று பின்னால் இருந்து யாரோ குரல் எழுப்பினர்.
1: அலியாபு ஹர்படா கயா.
0: அலியாபு திகைத்தான்.
1: வா அவாஸ் சௌகிதார் கி தி.
0: அந்த குரல் காவற்காரனுடையது.
1: அலி ஆபு கோ ஹர்படாத்தே தேக்

0: उसे शक हो गया कि यह कोई चोर है और सेंध लगाने के लिए खोद रहा है।
1: அலியாபுவின் திகைப்பை பார்த்து அவன் திருடனோ மற்றும் கண்ணமிடுவதற்காக தோண்டுகிறானோ என அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது. ஷக் ஐயம், சோர் திருடன், சேந்து லகானா கண்ணமிடுதல்.
0: ஜஹா அலியாபு நே கோதா தா வஹா சச்முச் ஏக் மகான் கா பிச்வாடா பி தா.
1: அலியாபு எங்கு தோண்டினானோ அது உண்மையிலேயே ஒரு வீட்டின் பின்புறம் தான். பிச்வாடா பின்புறம்.
0: சோர் சோர், சௌகிதார் சில்லா படா ஆர் அலியாபு கே பீச்சே பாகா.
1: திருடன் திருடன் என கத்திக்கொண்டே காவற்காரன் அலியாபுவின் பின்னால் ஓடினான்.
0: தோடி ஹி தேர் மே பக்கட் லியா கயா.
1: சிறிது நேரத்திலேயே பிடிபட்டான்.
0: ஜப் வ அதாலத் மே பேஷ் கியா கயா தோ காஜி கே ஆச்சரிய கா டிகானா நா ரஹா.
1: அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது காஜியின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை, டிகானா எல்லை.
0: உஸ்னே கஹா அரே தும் ஃபிர் ஆ கயே ஆர் ஆய் பி இத்னி ஜல்தி.
1: அடே, நீ மீண்டும் வந்து விட்டாயா, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில் என அவர் கேட்டார்.
0: காஜி நே ஃபிர் அலியாபு பர் காஃபி படா ஜுர்மானா கர் தியா.
1: மீண்டும் காஜி அலியாபுவுக்கு மிகுந்த அபராதம் விதித்தார்.
0: அலியாபு நே இஸ் பர் சம்ஜானே கி கோஷிஷ் தோ ஜரூர் கி கி உஸ்கா இராதா சோரி கா கதை நஹீ தா.
1: இம்முறை அலியாபு தன்னுடைய எண்ணம் திருடுவது இல்லை என புரிய வைக்க அவசியம் முயற்சி செய்தான். கதை முற்றிலும்.
0: லேக்கின் காஜி ஏக் பி ஷப்த் சுன்னே கே லியே தயார் நா ஹுவா.
1: ஆனால் காஜி ஒரு வார்த்தை கூட கேட்க தயாராக இல்லை.
0: கர் ஆகர் பெச்சாரே அலியாபு நே கிடக்கி கோல்கர் உஸ்னே தோனோ ஜூத்தோ கோ தூர் ஃபேக் தியா.
1: வீட்டிற்கு வந்ததும் அலியாபு ஜன்னலை திறந்து அவன் இரு காலணிகளையும் தூர ஏறிந்தான். ஏகாஏக் திடீரென்று
0: भड़ाक से उसने खिड़की बंद की और उदास होकर बिस्तर बिछाया ही था.
1: வேகமாக அவன் ஜன்னலை சாத்தி விட்டு துயரத்துடன் படுக்கையை விரித்தான்.
0: கி பந்த தர்வாசா பட்பட உடா.
1: மூடின கதவு தட்டப்பட்டது. பட்படானா தட்டப்படுதல்.
0: ஜோ ஹி உஸ்னே தர்வாசா கோலா தேகா கி சாம்னே ஏக் ஆத்மி க்ரோத் சே காப்தா ஹுவா கடா ஹே.
1: கதவை திறந்ததும் கோபத்தால் நடுங்குகின்ற ஒரு மனிதன் எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான்.
0: உஸ்னே பூச்சா அலியாபு தும்ஹி ஹோ.
1: அலியாபு என்பது நீதானா என அவன் கேட்டான்.
0: ஹா அலியாபு நே கஹா.
1: ஆம் என அலியாபு கூறினான்.
0: தும்ஹே மேரே பச்சே சே க்யா வேர் ஹே உஸ் ஆத்மி நே பூச்சா.
1: உனக்கு என் குழந்தை மீது என்ன பகை என அந்த மனிதன் கேட்டான். வைர் பகை.
0: அலியாபு கி சமஜ் மே குச் பி நா ஆ சகா.
1: அலியாபுவிற்கு ஒன்றும் புரியவில்லை.
0: வோ ஆக்கே ஜப்காதா ஹுவா போலா ஆப்கே பச்சே சே வேர் பலா க்யூ.
1: அவன் கண்களை இமைத்தவாறே கேட்டான். உங்கள் குழந்தையுடன் பகையா, எதற்கு?
0: ஹா அகர் ஐசா நா ஹோதா தோ தும்னே ஜூதே ஃபேக் கர் உஸே க்யூ மாரா ஹோதா உஸ் ஆத்மி நே பூச்சா.
1: அப்படி இல்லை என்றால் நீ ஏன் காலணிகளை எரிந்து அவனை அடித்தாய் என அந்த மனிதன் கேட்டான்.
0: பைபந்தோ கே காரண் ஜூதோ மே கிலோ இத்யாதி கி கமி நஹி தி.
1: ஒட்டுகளின் காரணமாக காலணிகளில் ஆணி போன்றவைகளுக்கு குறைவு இல்லை. கீல் ஆணி
0: இஸ்லியே லகே பி வோ பஹத் ஜோர் சே ஹோங்கே.
1: இதனால் அடிபட்டால் அது மிக பலமானதா இருக்கும்.
0: அலி ஆபு நே தேகா கி வ லட்கா ரோதா ஹுவா ஏக் ஓர் பேட்டா தா.
1: அந்த சிறுவன் அழுது கொண்டே ஒரு ஓரத்தில் அமர்ந்து இருந்ததை அலியாபு பார்த்தான்.
0: உஸ்கே சிர் பர் பட்டி பந்தி ஹே ஜோ கூன் சே லால் ஹோ சுகி ஹே.
1: அவன் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அது ரத்தத்தால் சிவப்பாகி இருந்தது.
0: அலியாபு பிர் சே அதாலத் மே பேஷ் கியா கயா.
1: அலியாபு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான்.
0: காஜி நே அத்யந்த் கேத் கே சாத் சிர் ஹிலாதே ஹுவே கஹா.
1: காஜி மிகுந்த வருத்தத்துடன் தலையை அசைத்தவாறே கூறினார். கேத் வருத்தம்.
0: அகர் தும் ஃபிர் யஹா ஆயே தோ ஐசி சஜா தூங்கா கி ஜிந்தகி பர் யாத் ரக்கோ.
1: திரும்ப ஒரு முறை நீ இங்கு வந்தால் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும்படியான தண்டனையை கொடுப்பேன்.
0: உஸ் வக்தோ அலியாபு கோ சிர்ஃப் ஜுர்மானா வசூல் கர்க்கே சோட் தியா கயா.
1: அச்சமயத்தில் அலியாபுவிடமிருந்து அபராத தொகை மட்டும் வசூல் செய்து விட்டுவிட்டார்கள்.
0: லேக்கின் வோ ஜான்தா தா கி அகலி பார் லாஜ்மி தோர் பர் உசே ஜெயில் மே டால் தியா ஜாயேகா.
1: ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக சிறையில் போடப்படுவான் என அவனுக்கு தெரிந்தது. லாஜ்மி தோர் பர் கண்டிப்பாக.
0: கர் லாட்கர் தோனோ மன்ஹூஸ் ஜூத்தே உஸ்னே மேஜ் பர் ரக்கே ஆர் தேக்தா ரஹா.
1: வீடு திரும்பியதும் இரு வெறுக்கத்தக்க காலணிகளையும் அவன் மேஜை மீது வைத்து பார்த்து கொண்டே இருந்தான்.
0: இன்சே சுட்காரா பானே கா க்யா இலாஜ் ஹோ சக்தா ஹே.
1: இவைகளிடமிருந்து விடுபட என்ன வழிமுறை இருக்கக்கூடும்? சுட்காரா பானா விடுபட.
0: அகலே தின் காஜி நே தேகா கி அலியாபு ஃபிர் சே அதாலத் மே மௌஜூத் ஹே.
1: அடுத்த நாள் அலியாபு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆனதை காஜி பார்த்தார்.
0: குஸ்ஸே கே மாரே காஜி கி ஆன்கே லால் ஹோ ஆயி.
1: கோப

0: भयத்தினால் காஜியின் கண்கள் சிவந்தன.
1: किंतु अली आबू ने सामने आकर झुकते हुए कहा.
0: ஆனால் அலி ஆபு முன்னால் வந்து குனிந்தவாறே கூறினான்,
1: இஸ் பார் மே முஜ்ரிம் பன்கர் நஹி ஆயா ஹூ,
0: இம்முறை நான் குற்றவாளியாக வரவில்லை. இஸ் பார் இம்முறை
1: மே ஆப்சே ஏக் சலா லேனே ஆயா ஹூ,
0: நான் உங்களிடம் இருந்து ஒரு ஆலோசனை பெறவே வந்தேன்.
1: கேசி சலா,
0: என்ன ஆலோசனை?
1: அலி ஆபு நே ஆகே படகர் அப்னே தோனோ ஜூத்தே உதாரே.
0: அலி ஆபு முன்னால் வந்து தன் இரு காலணிகளையும் கழற்றினான்.
1: ஔர் பரி அதாலத் மே சப் கே தேக்தே தேக்தே காஜி கி மேஜ் பர் ரக் தியே.
0: பின் நிறைந்த நீதிமன்றத்தில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே காஜியின் மேஜி மீது வைத்து விட்டான்.
1: அலி ஆபு அத்தியந்த் வினம்ர ஸ்வர் மே கெஹ ரஹா தா.
0: அலி ஆபு மிகவும் பணிவான குரலில் கூறலானான். வினம்ர ஸ்வர், பணிவான குரல்.
1: ஹுசூர் மே தோ சாஹதா ஹூ கி இன் மனூஸ் ஜூதோ சே சுட்காரா பா ஜாவும்.
0: ஐயா, நான் இந்த வெறுக்கத்தக்க காலனிகளிடமிருந்து விடுபடவே விரும்புகிறேன். சாஹ்னா விரும்புதல்.
1: லேக்கின் யஹி முஜே நஹி சோட்தே,
0: ஆனால் இவைகள் தான் என்னை விடுவதில்லை.
1: பார் பார் வே மேரே பாஸ் வாபஸ் ஆ ஜாதே ஹேன்,
0: திரும்ப திரும்ப அவைகள் என்னிடமே வந்து சேர்கின்றன.
1: சாத் சாத் முஜே அதாலத் மே மோட்டா ஜுர்மானா பி பர்னா படதா ஹே,
0: கூடவே எனக்கு நீதிமன்றத்தில் மிகுந்த அபராதமும் கொடுக்க வேண்டியதாயிற்று.
1: பதாயே மே க்யா கரூ,
0: கூறுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்.
1: மேரி இச்சா ஹே கி யே ஜூதே அதாலத் ரக் லே,
0: இந்த காலணிகளை நீதிமன்றமே வைத்துக் கொள்ளட்டும் என்பது எனது விருப்பமாகும்.
1: மேஜ் பர் ரக்கே அனோகே ஜூதோ ஔர் அலி ஆபு கே சேஹரே பர் உப்ரி ஹுயி இமான்தாரி சே காஜி கோ விஸ்வாஸ் கர்னே பர் மஜ்பூர் ஹோனா படா.
0: ஆனால் மேஜியில் வைக்கப்பட்ட விசித்திரமான காலணிகளாலும் அலி ஆபுவின் முகத்தில் வெளிப்பட்ட நேர்மையாலும் காஜிக்கு நம்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது.
1: மேஜ் கே சாரோ ஓர் கும்தா ஹுவா வே உன் ஜூதோ ஔர் ரங் பிரங்கே பைபந்தோ கோ கபி இதர் சே தேக்தா கபி உதர் சே.
0: மேஜியின் நான்கு புறமும் சுற்றி வந்து அவர் அக்காலணிகளையும் பலவண்ண ஒட்டுக்களையும் சில சமயம் அருகிலும் சில சமயம் தூரத்திலும் இருந்து பார்த்தார். சாரோ ஓர் நாற்புறமும் ரங் பிரங்கி பலவண்ண.
1: காஜி நே முன்ஷி சே ஜூதோ கா இத்திஹாஸ் லிக்வா கர் சச்முச் உன்ஹே அதாலத் கே கஜானே மே ஜமா கர் தியா.
0: காஜியும் குமாஸ்தாவை கொண்டு காலணிகளின் வரலாற்றை எழுத வைத்து உண்மையாகவே அவைகளை நீதிமன்ற கருவூலத்தில் சேர்த்தார். இதிஹாஸ் வரலாறு, கஜானா கருவூலம்.
1: இஸ்கே பாத் ஜித்னா பி ஜுர்மானா அலி ஆபு சே வசூல் கியா கயா தா உசே லோட்டாதே ஹுவே கஹா,
0: அதன் பின் எவ்வளவு அபராதம் அலி ஆபுவிடமிருந்து வசூல் செய்யப்பட்டதோ அதை திருப்பி கொடுத்தவாறே கூறினார்.
1: இஸ் அனுபவ் சே தும் இத்தனா தோ சீக்கே ஹி ஹோங்கே கி ஜரூரத் சே ஜாதா கஞ்சூசி நுக்சான் பஹுஞ்சாதி ஹே,
0: தேவைக்கு அதிகமான கருமித்தனம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நீ இந்த அனுபவம் மூலம் பெற்றிருப்பாய்.
1: அகர் யே ஜூதே சாரே பக்தாத் மே பிரசித் நா ஹோதே தோ பார் பார் லோட் கர் தும்ஹாரே பாஸ் நா ஆதே.
0: இந்த காலணிகள் பக்தாத் முழுவதும் புகழ் பெறவில்லை என்றால் திரும்ப திரும்ப உன்னிடமே வந்து சேர்ந்திருக்காது.
1: ஓஸ் மச்சேரே நே பெஹச்சானா ஹி நஹி ஹோதா கி யே கிஸ்கே ஜூதே ஹேன் தோ சாரி பரேஷானியா பி கடி நா ஹுயி ஹோதி.
0: இவை யாருடைய காலணிகள் என்று அந்த மீனவன் அறியாதிருந்தால் அத்தனை துன்பங்களும் வந்து சேர்ந்திருக்காது. இத்துடன் இக்கதை முடிவடைந்தது. அடுத்த வாரம் மற்றும் ஒரு புதிய கதையுடன் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
3: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஆம்பலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் சுஞ்சல் நத்தம் இங்கு பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, லக்கூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொன்மலை, நாமக்கல் மாவட்டம்

மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் ஏமாத்தூர், மதுரை மாவட்டம் கல்லன்றி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டைமேடு, எச்சன்விடுதி, கடவூர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3

கோயம்புத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்துக்குட்டைமேடு, எச்சன் விடுதி, கடவுர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. நத்தம், புள்ளம்பாடி, மேட்டூர், சிவகங்கை, அகரம் சீகூர், வல்லம், செங்கம், தேவிமங்கலம், கீரனூர், கேத்தி, தல்லாக்குளம், மேல்பவானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், டேனிஷ்பெட், கந்தர்வக்கோட்டை, பூதலூர், காட்டுமயிலூர், மதுரை, மதுரை வடக்கு, சிட்டம்பட்டி, கோடநாடு, குந்தாப்பாலம், தலைவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கல்லணை, எமரால்டு, மேட்டூர், செம்பரம்பாக்கம், குளித்தலை, ஓட்டப்பிராரம், லால்குடி, சிவகாசி, கோவில்பட்டு, எட்டயபுரம், முத்திராயிருப்பு, பேரையூர், குன்னூர், வாழப்பாடி, தெய்வக்கோட்டை, எறையூர், விருதுநகர், தழுதலை, பவானிசாகர், தாத்தையங்கர்பேட்டை, புதுச்சத்திரம், ஆலங்காயம், கீழ்கோத்துகிரி, விருஞ்சிபுரம், உடையாள்பட்டி, தோகைமலை, சிறுகுடி, சேலம், குளித்தலை, மலையூர் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி தொடங்கி தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு வரை தமிழ்நாட்டை கடலோர பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலைகளும் இரவில் மிதமான மழை பொழிவு இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசை மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள் அமுதம்.

0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
1: வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைபிரிதலின்று.
0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில் காதல் ஓவியம்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் முந்தானை முடிச்சு திரைப்பட பாடல்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மலை ஆர்ப்பத்துக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரை கானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை. சங்கடகர சதுர்த்தி மகிமை. நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. 4 அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம். எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தூர்தர்ஷன் தினம், டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தினம் சிற்றுரைகள். 7:45 நகர்வலம், தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி, கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 காஞ்சி நகர் தந்த பேரறிஞர். மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள். காலை 8:30 முனைவர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:45 திரைகானம். 9:00 அரங்கிசை. கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிகரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். வையச்சேரி வி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் மார்க்குமார் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் குறித்த தகவல்கள். 11:10 எண்ணுயிர் தோழி. தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. பிற்பகல் 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. கராவலம்ப ஸ்தோத்திரம் வழங்குபவர் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள்.

0: நிறைவு பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரை காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரை காணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.ஐ. மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 9:15 திரை காணம், 9:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே. செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். 2வது பகுதி 10:00 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4°C, இயல்புக்கு 0.6°C அதிகம். குறைந்தளவு 26.9°C, இயல்புக்கு 1.2°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4°C, குறைந்தளவு 26.5°C, காற்றில் ஈரப்பதம் 74%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34-35°C ஒட்டியும், குறைந்த அளவு 25-26°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. BRICS leaders have stressed that energy security is a crucial foundation for social and economic development, national security and the welfare of all nations. During the two-day BRICS summit held in New Delhi, the member nations highlighted the need to enhance energy security by ensuring energy market stability and maintaining undisrupted flows of energy from diverse sources and protection of critical energy infrastructure. During the summit, Prime Minister Narendra Modi cautioned that the weaponization of technology and critical minerals could become a hurdle to progress. India hosted the summit under the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, placing people-centered development and the interests of the Global South at the heart of its presidency. The most significant outcome of the BRICS summit was the adoption of the New Delhi Declaration, which outlined the shared position on major geopolitical and economic issues. On the situation in West Asia, BRICS leaders called for maximum restraint, dialogue and diplomacy, and stressed the need to protect civilians and civilian infrastructure. The leaders strongly condemned terrorism in all its forms and manifestations and reiterated their commitment to a policy of zero tolerance towards terrorism. The government said that the security situation in Jammu and Kashmir remains firmly under control due to the relentless efforts of the army. In its latest annual report 2025-26, the Defence Ministry said that these efforts have led to a significant decline in violence, a reduction in protests and zero incidents of stone pelting. The Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir has expressed concern over prolonged protests and unrest in the region, particularly in Rawalakot and the districts of Poonch and Sudhnoti. The rights body said the demonstrations have now completed 100 days, creating uncertainty and affecting the wider region. It warned that any further delay in meaningful dialogue could deepen public frustration, mistrust and instability. Union Home Minister Amit Shah today said that India's culture and literature are like a lotus, with each regional language representing one of its petals. He said if even one petal is lost, the beauty of the entire lotus diminishes. He stressed that Hindi should play a central role while ensuring due respect and dignity to all regional languages. Mr. Shah was speaking after inaugurating the two-day Hindi Divas 2026 and the 6th Akhil Bharatiya Rajbhasha Sammelan at Navi Mumbai. He said though India has many languages and dialects, the Indian sentiment

0: and the voice of the nation must remain one. Prime Minister Narendra Modi will inaugurate the fifth edition of the SEMICON India 2026 at Yashobhoomi in New Delhi on Wednesday. It will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature 6 country pavilions and 12 state government pavilions along with a dedicated startup pavilion. The festival of Ganesh Chaturthi has been celebrated today across the country with great devotion. The day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. The India Meteorological Department IMD has issued an orange color warning for very heavy rainfall over Gujarat for the day. Heavy rainfall is also expected over Haryana, Chandigarh, Punjab, East Rajasthan, Odisha and Bihar till tomorrow. Similar weather conditions are expected over Arunachal Pradesh, Assam and Meghalaya during the next 2 days. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Uttarakhand, Andhra Pradesh, Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal, Kerala and Mahe till tomorrow. Meanwhile, in Delhi, the weather agency has forecast very light to light rainfall for this evening. Germany's Alexander Zverev has won the men's singles title of the US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத கிழவர்களும் கிழவிகளும் கோலூன்றி நின்றார்கள். தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் தள்ளாடி கொண்டு நின்றார்கள். சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்துக் கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். யௌவன பெண்கள் தங்களுக்கு இயற்கையான கூச்சத்தை அடியோடு கைவிட்டு அந்நிய புருஷர்களின் கூட்டத்தினிடையே இடித்து பிடித்து கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். யௌவன புருஷர்களோ அத்தகைய இளம் பெண்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல், அவர்களின் மீது கடைக்கண் பார்வையை கூட செலுத்தாமல், இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேகர் அந்த மாளிகையில் வெளிமதில் சுவரின் பேரிலும் ஏற முயன்று அரண்மனை காவலர்களால் கீழே இழுத்து தள்ளப்பட்டார்கள். பச்சை குழந்தைகளை இடுப்பில் வைத்து கொண்டு இளம் பெண்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்திலே பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீர தமிழகத்தின் மகா வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார், அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரை போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். இம்மாதிரியே காதலர்கள் தங்கள் காதலிகளிடமும் தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாக ஆதித்த கரிகாலரின் வீரப்புகழ் நாடெங்கும் அந்த காலத்தில் பரவியிருந்தது. 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும், சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும், 19வது பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இத்தகைய வீர புருஷரை பற்றி சென்ற 3-4 வருஷ காலமாக பற்பல வதந்தி

கைகள் உலாவி வந்தன. ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஆன பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனத்தாங்கல் வந்துவிட்டது என்றும், ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்துக்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் காஞ்சியில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து பல்லவர் பெருங்குலத்தை தொடங்கி வைத்தது போல் ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனி அரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர். அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மனிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பட்சபாதமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர். இதை அடியோடு மறுத்து கரிகாலனையும் அருள்மொழியையும் போல நேயபாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள். இளவரசருக்கு இன்னும் திருமணம் ஆகாமலிருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள். அரசகுலத்து மங்கை யாரையும் கரிகாலர் மணப்பதற்கு மறுதளித்து ஆலயபட்டர் மகளை மணந்து அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேற்றுமை நேர்ந்த காரணம் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆதித்த கரிகாலருக்கு சித்தப்பிரமை என்றும், பாண்டிய நாட்டு மந்திரவாதிகள் சூனிய வித்தையினால் அவரை பைத்தியமாக்கி விட்டார்கள் என்றும், அதனாலேயே சக்கரவர்த்திக்கு பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சிற்றரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக் கொண்டார்கள். எது எப்படியாயிருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகாலர் விஜயம் செய்யப் போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்றுப்பக்கங்களில் பெருங்கிளர்ச்சி உண்டாகியிருந்தது. அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம் பக்கத்தில் 2 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள். அந்த கூட்டத்தை ஜனசமுத்திரம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருந்தது. 1000 ஜனங்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த பேச்சு குரல்கள் உரு தெரியாத ஒரே இறைச்சலாகி சமுத்திர கோஷத்தைப் போலவே கேட்டுக்கொண்டிருந்தது. மாளிகையின் முன்வாசலுக்கு எதிரே இளவரசரும் அவருடைய பரிவாரங்களும் வருவதற்கு அரண்மனை காவலர்கள் வழிவகுத்து நின்றார்கள். பின்னால் இருந்த ஜனங்கள் வந்து மோதியபடியால் முன்னால் இருந்தவர்கள் தள்ளப்பட்டு அந்த வழியை அடைக்க பார்த்ததும், காவலர்களால் தள்ளப்பட்டு அவர்கள் மீண்டும் பின்னால் சென்றதுமான காட்சி சமுத்திரக்கரையில் அலைகள் வந்து மோதிவிட்டு பின்வாங்குவதை ஒத்து இருந்தது. மரத்தின் மேல் இருந்த ஒருவன் திடீரென்று "அதோ வருகிறார்கள்" என்று கூவினான். "எங்கே எங்கே" என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது. கூட்டத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது. குதிரையின் காலடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கி அடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டு வழிவிட்டார்கள். "இளஞ்சம்புவரையன்!" என்று கத்தினார்கள். ஆம், வந்தவன் கந்தமாறன்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்திக் கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அங்கே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, "இளவரசர் வருகிறார். ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை. திடீர் திடீரென்று கோபம் வருகிறது. முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன். நல்லபடியாக ராஜோபச்சாரம் செய்து வரவேற்க வேண்டும். அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது" என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறிச் சென்றான். பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, "தேவி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். இளவரசரை அழைத்து வந்தேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம் பிடித்த யானை போல இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை" என்றான். "ஐயா, அதை பற்றி என்ன கவலை? மதம் பிடித்த யானையை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் சகோதரியின் 2 கண்களாகிய அங்குசங்கள் இருக்கின்றன" என்றாள் நந்தினி. மணிமேகலை, "அக்கா, இது என்ன பேச்சு?" என்றாள். கந்தமாறன், "மணிமேகலை, பழுவூர் ராணி கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே. ஆதித்த கரிகாலரை போன்ற வீராதி வீரரை பதியாகப் பெற தவம் செய்ய வேண்டாமா?" என்றான். மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு, "ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா?" என்று கேட்டாள். "ஆம் ஆம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவனும் வருகிறார்கள்." நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு, "எந்த வந்தியத்தேவன்?" "தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்கள், அவனா?" என்றாள். "ஆம், என்னை பின்னாலிருந்து குத்தி கொல்ல பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான். அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். இளவரசருடைய தாட்சிணியத்துக்காக பார்த்தேன். இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்திக்கு

0: இரையாக்கியிருப்பேன் என்றான். மணிமேகலையின் முகம் சுருங்கி புருவங்கள் நெறிந்தன.
1: அண்ணா, அவர் உங்கள் முகத்தில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் உங்கள் முதுகில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும் என்றாள்.
0: கண்ணே, நீ பேசாமல் இரு. அதெல்லாம் புருஷர்களின் விஷயம். நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்றைக்கு கட்டிப்புரழுவார்கள் என்றாள் நந்தினி.
2: கந்தமாறன் புன்னகை புரிந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று.
0: ஓஹோ, கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே. நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார்.
2: அதோ வந்து விட்டார்கள், நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கிப் போனான்.
0: அந்த முன்வாசலின் மேன் மாடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டிய தூரம் பறந்திருந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே சுழிக்காற்றினால் ஏற்படும் நீர் சுழலைப் போல ஓரிடத்தில் தோன்றிக் கொண்டிருந்தது. அந்த சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயைப் போல மூன்று குதிரைகளும் அவற்றின் மேல் வந்த வீரர்களும் சில சமயம் தோன்றினார்கள். மறுகணம் ஜனசமுத்திரத்தின் பேரலைகளினால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவ்விதம் ஏற்பட்ட சுழல் மேலும் மேலும் பிரயாணம் செய்து கோட்டையின் முன்வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசியில் கோட்டை வாசலுக்கே வந்துவிட்டது. கோட்டை வாசலை அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் விற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்களெல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்க குரலில் கூவினான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வந்தியத்தேவனை கண்டதுமே குதூகலம் தாங்க முடியாம ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து குதித்து விரைவா போய் அவனை கட்டி தழுவி கிட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். இது பார்த்திபேந்திரனுக்கும் கந்தமாறனுக்கும் எரிச்சலை தந்தது. ஆத்திரத்தில் வல்லவரையின் பேரில் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இவன் விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு பட்டத்து இளவரசனும் வடதிசை மாதண்ட நாயகனும் வந்தியத்தேவனை தன் ஆருயிர் நண்பனாக கொண்டவனுமான ஆதித்த கரிகாலனுக்கே எச்சரிக்கை விடுத்தான் இந்த இளஞ்சம்புவரையன். குற்றச்சாட்டை கேட்டுட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்கு சிரித்ததும் கடும் கோபமே வந்துடுச்சு கந்தமாறனுக்கு. நீ எதற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய்? இப்படி கேட்டு அந்த நகைச்சுவையை ரசிக்கவே கடும் கோபம் ரொம்ப உக்ர நிலைக்கு போயிட்டது. அதன் விளைவு பாவம் கந்தமாறனின் வேல் 2 துண்டா போயிட்டது. அடுத்து என்ன நடக்குமோன்னு பதறி போய் எச்சரிக்கை செய்ய எல்லாருக்கும் முன்னால கோட்டை வாசலுக்கு வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நேர்களே, இந்த பகுதியில் முண்டி அடித்து கொண்டு பட்சபாதமாக நடந்து கொள்வதால் தாறுமாறாக பேசினாலும் ஆகிய தொடர்களுக்கான அர்த்தங்கள் தெளிவாக இருந்தாலும் இவற்றின் சொற்பிறப்பியல் சுவையாக இருக்குது. முண்டி அடித்தல், முந்துதல், முன்னேறுவது, விரைந்து மற்றவங்களுக்கு முன்னால் போவது, இதிலிருந்து முட்டு முண்டி இதெல்லாம் உருவாகுது. முட்டி மோதின்னு பேச்சு வழக்கில் இருப்பதையும் அறிவோம். பட்சபாதம் ஒருதலை சார்பாக நடப்புது. பட்ச பக்கம் ஒரு தரப்பு, பாதம் வீழ்ச்சி, குறிப்பாக சாய்வதுன்னு பொருள். முன்பின்னா திருப்பி பாரபட்சம்னு பேச்சு வழக்கில் வருது. தாறுமாறு ஒழுங்கில்லாத நிலை, குழப்பம். தாறு இது வேர்ச்சொல், இதன் பொருள் விரைவு. தரித்தல் துண்டிப்பது பிரிப்பது, ஒழுங்கான அமைப்பை சீர்குலைப்பதுன்னு கொள்ளலாம். மாறு மாறுபடுதல், மொத்தமாக பார்த்தா ஒழுங்கான நிலையின் சீர்குலைவினாலே ஏற்படுற குழப்பம். கூட்டத்தில் இருந்த சிலர் கந்தமாறனை இளஞ்சம்புவரையன்னு குறிப்பிட்டதை கேட்டோம். தந்தையின் பெயரிலிருந்து பிரித்து அறிய பெரும் இளம் இந்த முன்னொட்டுகளை பயன்படுத்தினாங்க. பெரும் கடுங்கோ இளங்கடுங்கோ, அந்த வகையில் கந்தமாறன் இளஞ்சம்புவரையன். சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயை போல்னு ஒரு வர்ணனை வருது. நாவாய், வங்கம், கலம் இதெல்லாம் பெரிய கப்பல்களை குறிக்கும் சொற்கள். நாக்க போல நுனி குறுகி காணப்படுறதால நாவாய் என்ற சொல் உருவாகி இருக்கலாம்.

0: ஒரு கருத்து நிலவுது. நடிகிற முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக, இந்த புறநானூற்று பாடல் பகுதி நினைவுக்கு வருது. காற்றை கட்டுப்படுத்தி மரக்கலம் செலுத்திய மாவீரன் மரபில் வந்தவனேன்னு சோழ மன்னன புலவர் பாராட்டுறார். இதே மரபில் வந்திருக்கிற ஆதித்த கரிகாலன் எதையெல்லாம் கட்டுப்படுத்த போறான் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களை பொழுது திரை இசை கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: சித்திர இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
3: Ungati இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
4: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
3: எப்படி?
4: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
3: இவ்வளவு ஈஸியா?
5: என்ன ஈஸி? இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
6: வேணாம்ப்பா வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திரமோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து

0: கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: வழக்கமான பேருந்து 3297, சிறப்பு பேருந்து 2915 இயக்கி இருக்கும். மொத்தம் 6212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1099 பேருந்துகள், மொத்தம் 3339 பேருந்துகள். 15/9 அன்று வந்து 1325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1099 பேருந்துகள், மொத்தம் 5763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
3: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினர் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதல் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
0: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டைவிட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம்

0: திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
4: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
5: பிளாக் ஆக கூடாது, லிங்கை கிளிக் பண்றேன்.
6: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை.

0: திரைக்கணம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 7:10. பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். செல்வராஜ்.
1: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார பின்தங்கியோர், சீன மரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 30% மாணவிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு ஒரு மனம் 2 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பயில்வோர் அதற்கான இணையதளத்தில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம், அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 20 அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலவாரியங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையான பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை 15ஆம் தேதி லாடபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முகாமில் தகுதியுடையவர்கள் செல்போன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, மின்னணு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பாஸ்புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் உதவித்துறை ஆணையர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூர் மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி பெரம்பலூரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இருபாளருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டியில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு வயது பிரிவிலும் தலா 5 பேர் வீதம் 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மண்டல அளவிலான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட தகுதி பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு வட்ட அளவில் பிரதி மாதம் 3ஆம் புதன்கிழமை வரும் 16ஆம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் ஆலத்தூர் தாலுகாவில் நடைபெறுகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்தும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற உள்ளனர். எனவே ஆலத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கிராமத்துக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வருகை தரும் மாவட்ட அளவிலான நிலை அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மற்றும் தங்களது கிராமத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தொடர்பான கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றங்களில் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ தாக்கத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். எனவே கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு இணையதளத்திலுள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு

0: தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் வரும் 30ஆம் தேதி வரை சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இம்முகாமில் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பணமோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பாகப்பிரிவு உள்ளிட்ட சிவில் வழக்குகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பேசி சமரச முறையில் தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காளிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட சமரச தீர்வு மைய ஒருங்கிணைப்பாளரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான சரண்யா தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவி நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 45 வயதுக்குள்ள இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவோ 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சிமொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும்

0: வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள் வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத் துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்று பாதை 488 மீட்டரிலிருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது.

0: இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, 15 ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் உரம் இடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 20 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியிலுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம்.

இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி. என்ன செல்வி, காத்தாட இப்படி திண்ணையில் உட்காந்து என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்க?
1: வெண்பா, நீயும் இப்படி வந்து உட்காரு. கேழ்வரகு அடை செஞ்சிருக்கேன், இந்தா எடுத்துக்க.
0: நல்ல மெத்துன்னு இருக்கு, ருசியாவும் இருக்கு. உன் கைப்பக்குவமே பக்குவம் தான்.
1: அது சரி, பாராட்டினதெல்லாம் போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விவசாய கூட்டத்துக்கு போகணும். நனவு இருக்குல்ல, எப்பவும் போல நான் பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல நிக்கிறேன். அங்க வந்துரு, சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம்.
0: செல்வி, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போயிட்டு வா.
1: ஏன் வேண்பா, இம்புட்டு நாளும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். கூட்டத்துக்கு போயிட்டு வந்து வேலையை பாத்துக்க கூடாதா?
0: நீ சொல்றதும் சரிதான், இத்தனை நாளும் ஒன்னாதான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
1: வெண்பா, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விவரங்களை தான் இன்னைக்கு விவசாய கூட்டத்துல எடுத்து சொல்ல போறாங்க. இன்னைக்கு போய் வரலங்கிறியே.
0: மதிப்பு கூட்டுறத பத்தியா?
1: ஆமா வெண்பா.
0: அப்படின்னா கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகே வேலைகளை பாத்துக்கிறேன். நேரத்துக்கு ஆலமரத்துக்கிட்ட வந்துடுறேன், அங்க பாப்போம்.
1: வெண்பா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்திருக்கலாம். நமக்கு உட்கார இடமே இல்ல பாரு.
0: அட, கவலைப்படாத செல்வி. அதோ அந்த திண்ணையில அந்த அக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்க பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு. வா, நெருக்கி உட்கார்ந்துக்கலாம்.
1: வா வா, சீக்கிரம் உட்காரு புள்ள. விவரம் சொல்ல வந்துட்டாங்க. அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. புனிதா அவங்க எடுத்து சொல்றாங்க. விவரங்களை கவனமா கேளு.
2: வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டல் என்பது வந்து மூலப்பொருட்களை பதப்படுத்தி தரம் உயர்த்தி புதிய தயாரிப்புகளாக மாற்றுவதாகும். இது விவசாயிகளுக்கு வந்து கூடுதல் லாபம் தருவதோடு வீணாகும் பொருட்களை குறைக்கவும் உதவுகிறது. அதாவது மதிப்பு கூட்டலின் தேவை, இந்த தேவை வந்து விவசாயிகளின் லாபத்தை மேம்படுத்துவதற்கும் அதே மாதிரி லாபகரமான வேலை வாய்ப்புகள் மூலம் விவசாயிகளுக்கும் சமூகத்தின் பிற நலிந்த பிரிவினருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் அதிகாரம் அளித்து கிராமப்புற சமூகங்களுக்கும் புத்துயிர் அளிக்கவும் நுகர்வோருக்கு சிறந்த தரம் பாதுகாப்பு மற்றும் பிராண்ட் உணவுகளை வழங்குதல், அதாவது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை செயலாக்கத்தை வந்து வலியுறுத்துவதற்கும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதற்கும் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை தேவைகளை பூர்த்தி செய்தல் அதே மாதிரி வந்து அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கான வழிவகுக்கும் துணை தொழில்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சந்தைப்படுத்துதலின் பொருளாதார அபாயத்தை குறைக்கவும் சந்தைகளை மேம்படுத்துவதன் மூலம் சிறு பண்ணைகள் மற்றும் நிறுவனங்களுக்காக வாய்ப்புகளை அதிகரிக்கவும் கிராமப்புற சமூகங்களில் பொருளாதார அடித்தளத்தை பல்வகைப்படுத்தவும் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நிதி நிலைமையை அதிகரிக்கவும் உதவுகிறது. இப்போ இந்த மதிப்பு கூட்டல் வந்து முக்கியத்துவம் என்னவென்றால் தோட்டக்கலை பயிர்கள்

நிறமி, அமினோ அமிலங்கள், ஒலியோரசன்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சுவைகள், நறுமணம் மற்றும் பல்வேறு வகையான கூறுகளை வழங்குகின்றன. அவற்றை மதிப்பு கூட்டலுக்கு திறம்படவும் லாபகரமாகவும் பயன்படுத்தலாம். தோட்டக்கலை பயிர்களில் வந்து மதிப்பு கூட்டலுக்கு உகந்த மூலப்பொருளாகும். ஏனெனில் அவை அதிக லாபகரமானவோ, உயர் செயலாக்க திறனை கொண்டவை, அதே மாதிரி வந்து உடல் நலத்தை வந்து மேம்படுத்தும் சேர்மங்கள் நிறைந்தவை மற்றும் ஏற்றுமதிக்கான அதிக சாத்திய கூறுகளையும் கொண்டுள்ளது. பயிர் அறுவடை தொடர்ந்து வந்து உடனடியாக நடைபெறும் குளிரூட்டுதல், சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல் மற்றும் பொதி செய்தல் போன்ற பயிர் உற்பத்தி நிலைகள் அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் என அழைக்கப்படலாம். கிழங்கு பயிர்கள் உட்பட பழங்கள் மற்றும் காய்கறிகள் பெரும்பாலும் விரைவில் வந்து கெட்டுப்போகும் தன்மை கொண்டவை. அவை தாய்ச்செடியிலிருந்து பிரிக்கப்பட்ட உடனே சிதைவதை தொடங்கி சந்தைப்படுத்தும் செயல்பாட்டின் போது கணிசமான இழப்புகளை சந்திக்கின்றன. இந்த மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் ஒரு மூலப்பொருள்களில் அதே அளவிற்கு அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக வந்து மாதுளை மற்றும் ஸ்ட்ராபெரியிலிருந்து ஜாம் தயாரிக்கலாம். தமிழகத்தில் வந்து மதிப்பு கூட்டப்படும் முக்கிய வழிகள்னு பார்த்துக்கிட்டா பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதேமாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம். மசாலா பொருட்களில் வந்து மிளகாய், மஞ்சள் போன்றவற்றை தூளாக்கி தரமான பொட்டலங்களாக அடைத்தல். அதே மாதிரி வந்து தேங்காயில் பார்த்துக்கிட்டா கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய் மற்றும் வந்து சணல் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம தயாரிக்கலாம். பழங்களில் வந்து என்னென்ன மதிப்பூட்டும் பொருட்கள் வந்து நாம் தயாரிக்கலாம் என்று பார்த்தால் ஜூஸு, அதே மாதிரி ஆர்டிஎஸ்ஸு, தேன் அல்லது வந்து பழச்சாறு, பழக்கூழ், பழக்குழம்பு, கார்டியல், ஜாமு, ஜெல்லி, பதனிடல், அதுமாரி மிட்டாய், அமைச்சர், அதேமாதிரி ஊறுகாய், சட்னி, டின்களில் இருக்கும் பொருட்கள், பழ பவுடர், கான்சன்ட்ரேட்டு, பார்க்கட்டி, வினிகர், சிரப்பு, ஒயின், காய்ந்த பொருட்கள், மார்மலேடு, சிடர், ஊறுகாய், பழப்பானம், இவை வந்து பழங்கள்லேருந்து தயாரிக்கலாம். பழப்பானம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு வகையாக இருக்குது. அவை வந்து நொதிக்க செய்தல் மற்றும் புளிக்காத பானங்கள். புளிக்காத பானங்கள் வந்து இது இயற்கையாக மற்றும் இனிப்பான சாறுகள், அதாவது ஆர்டிஎஸ், தேன், கார்டியல், பழக்குழம்பு, சிரப்பு, செறிவு மற்றும் பழச்சாறு, பழச்சாறு பொடி, பார்லி தண்ணீர் வந்து பானங்களும் இந்த புளிக்காத பானங்கள் வந்து அடங்கும். பழக்குழம்புல வந்து பார்த்துக்கிட்டங்க இது ஒரு வகையான ஒரு பழப்பானம். இதில் வந்து குறைந்தது 25% பழச்சாறும் அல்லது வந்து கூழ் மற்றும் வந்து 40-50% மொத்த திரவ கரைப்பொருள், அது மட்டுமின்றி இதில் வந்து 1% வந்து அமிலம், அதன் பின்னர் வந்து 0.35 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அல்லது வந்து 0.6 கிராம் வந்து சோடியம் பென்சோயேட் இவை வந்து கலந்து தயாரிக்கலாம். இது வந்து மாம்பழம், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம் இந்த வந்து பழக்குழம்பு வந்து தயாரிக்க உதவுகிறது. பழக்குழம்பை வந்து எலுமிச்சை, வில்வம் மற்றும் பப்பாளி முதலியவை இதிலிருந்து தயாரிக்கலாம். பழச்செறிவு எப்படி வந்து செய்வது என்றால் இனிப்பான பழச்சாறு, இதில் வந்து கூழ் மற்றும் கரையாத ஆதாரங்களை முழுவதுமாக நீக்கிவிடும். இதில் வந்து குறைந்தது 25% பழச்சாறு மற்றும் 30% வந்து மொத்த திரவ கரை பொருள் மட்டுமின்றி இதில் வந்து 1.5% வந்து அமிலமும் மற்றும் 0.35 கிராம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்கிறது. இது ஒயினின் ஒரு ஒருங்கிணைந்தப்பதற்கு உகந்தது. எலுமிச்சை மற்றும் நார்த்தை பழம் இதை உருவாக்க உகந்தது. அதே மாதிரி மலர் தேன் எவ்வாறு செய்யலாம், இந்த வகையான வந்து பழப்பானத்தை குறைந்தது வந்து 20% பழச்சாறு, கூழ் மற்றும் 15% வந்து மொத்த திரவக்கரை பொருள் மற்றும் வந்து 0.3% வந்து அமிலம் இருக்கும். இந்த பானத்தை தயார் செய்ய மொத்தம் வந்து திரவக்கரை பொருள் மற்றும் மொத்த அமிலங்கள் இந்த பழக்குழிலோ பழச்சாறிலோ இருக்கிறது. இது முதலில் உறுதி செய்ய வேண்டும். பிறகு தேவையான அளவு வந்து சர்க்கரை மற்றும் சிட்ரிக் அமிலத்தை தண்ணீரில் கரைக்கவும். அதனை மொத்த திரவ பொருள்களையும் மற்றும் அமிலங்களையும் சரியான அளவில் வந்து இருக்க உதவும். இதிலிருந்து என்னென்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்பாளி, கொய்யா, வில்வம், நாவல், நெல்லி மற்றும் வந்து மலர்தேனாக செய்யலாம். இப்போது ஒவ்வொரு பயிராக பார்த்துக்கிட்டோம்னாக்கா மாலேருந்து என்னென்ன வந்து நம்ம செய்யலாம்னு பார்த்துட்டா மா பழக்குழம்பு, அதாவது ஸ்குவாஷ்னு சொல்லுவோம், மா உடனடியாக பருமாறும் பொருள், அதாவது ஆர்டிஎஸ், அதே மாலும் பழக்கூழ், மா ஊறுகாய், முதிராத மா அதாவது மாவடு, இனிப்பு மாங்காய் சட்னி, புரதச்சத்து நிறைந்த உரைப்பு துண்டு, மாம்பழத்தண்டுகள் அதாவது அமைச்சூர் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் மாம்பழ கற்கண்டு இவை வந்து நாம் தயாரிக்கலாம். அதே பப்பாளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்பாளி டூட்டி ப்ரூட்டி, பப்பாளி உடனடியாக பரிமாறும் பானம், பப்பாளி அன்னாச்சி பழம் உடனடியாக பரிமாறும் பானம், பப்பாளி ஊறுகாய், பப்பாளி பழக்கூழ் மற்றும் வந்து பப்பாளி பழக்குழம்பு இவற்றை தயாரிக்கலாம். வாழையிலிருந்து வாழைப்பழச்சாற்றை தெளிவுபடுத்துதல்,

வாழைப்பழம் மாவை தயாரித்தல், அதேமாரி வாழைக்காய் சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ், வாழைப்பழ கூழ், வாழைப்பழ சாறு, உடனடியாக பரிமாறும் பரிமாணம், வாழைப்பழ பார், வாழைப்பழ பிஸ்கட்டு, வாழை ஜெல்லி, வாழை ஜாம், வாழைப்பழ ஒயின், வாழைப்பழ தோலிலிருந்து ஆல்கஹால் தயாரித்தல், அதேமாதிரி ஊட்டச்சத்து பானம் மற்றும் குழந்தை ஆகாரம் இவற்றை தயாரிக்கலாம். கொய்யாவிலிருந்து கொய்யா கூழ் உடனடி பானம், கொய்யா ஜெல்லி, கொய்யா எலுமிச்சை, இஞ்சி உடனான பானம், கொய்யா வாழை உடனடியான பானம், பல வகை பழக்குழம்பு, கொய்யா துண்டுகள் இவை தயாரிக்கலாம். அதேமாதிரி அன்னாச்சி பழம் உடனடியான பானம், அன்னாச்சி பழக்குழம்பு, அன்னாச்சி பழ ஜாம், மசாலா கலந்த அன்னாச்சி பழ உடனடி பானம் இவை தயாரிக்கலாம். அவக்காடோலிருந்து அவக்காடோ ரொட்டி, அவக்காடோ மிளகாய் பிஸ்கட், அதேமாதிரி அவக்காடோ இணைக்கப்பட்ட சேமியா இவை தயாரிக்கலாம். நாவல் பழத்திலிருந்து நாவல் பழச்சாறு, நாவல் பழத்தில் இருந்து ஒயின் தயாரிக்கலாம். புளியிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புளி ஜாம், புளி சிரப், புளி மிட்டாய், புளி ஊறுகாய் இவை தயாரிக்கலாம். திராட்சையிலிருந்து திராட்சை பழக்குழம்பு, திராட்சை ஒயின் இவை வந்து தயாரிக்கலாம். அதேமாதிரி எலுமிச்சை ஊறுகாய், ஆப்பிள் சாஸ், விளாம்பழத்திலிருந்து ஜெல்லி, பலாப்பழ பார் இவை வந்து தயாரிக்கலாம். இப்போ பழங்கள் எல்லாம் பார்த்தோம். காய்கறிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து காய்கறிகள் வந்து 59 மில்லியன் டன்கள், அதாவது வந்து 12.94% வந்து உலக உற்பத்தியில் 456 மில்லியன் டன்கள். அதேமாதிரி பழங்கள் பார்த்துக்கிட்டாக்கா 27.3 மில்லியன் டன்கள், அதாவது 7.37% உலக உற்பத்தியில் இரண்டாவது இடம். காய்கறிகளை வந்து நுண்ணுயிரிகள் சுலபமாக தாக்குகின்றது, இதனால் அறுவடை செய்யும் போது காய்கறிகள் அழுகிவிடும். அதேமாதிரி காய்கறிக்கும் பழங்களுக்கும் குறைந்த அளவு வாழ்நாட்களை கொண்டது, எனினும் இது பதப்படுத்தலுக்கு அதிக உத்தரவாதம் உள்ளது. இப்போ வந்து காய்கறிகள் வந்து பதப்படுத்துதல் எடுத்துட்டால் முதலாவதாக வந்து சுத்தப்படுத்தல் வேண்டும். முழுமையாக தண்ணீரில் கழுவுவது அவசியம். பச்சையாக காய்கறிகள் வாங்கினால் அதை வந்து கழுவணும். அடுத்து வந்து காலிஃப்ளவர் பூவை சூடான உப்பு தண்ணியில் வந்து போட்டு கழுவுவோம். ஏனென்றால் மாசுகள் போன்ற அழுக்கு மற்றும் மணல்கள் அடியில் தேங்கிவிடும். பின் இலைகளை மேலே தூக்கி நம்ம விடலாம். காய்கறிகளை வந்து குழாயில் தண்ணீரை திருப்பி விட்டு ஓடும் நீரில் கழுவலாம். ஸோ இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கனாக்க வந்து தோல் உரித்தல். வேர் மற்றும் கிழங்குகளில் உள்ள தோலை சமைக்கும் முன் உரிக்க வேண்டும். அதாவது சமைக்கும் போது உள்ள ஊட்டச்சத்து கசிவு உள்ளேயே இருந்து விடும், அதனால் வந்து நம்ம உரித்து விடலாம். நிறம் குறைதலை வந்து தடுக்கவும். அதேமாதிரி கேரட்டில் வந்து பார்த்துட்டு தோலை உரித்த பிறகும் இனிப்புத்தன்மை அப்படியே இருக்க வேண்டும், ஏனென்றால் நிறம் மாற செய்தல் முடிந்த பிறகே தோலை உரிக்கவும். அடுத்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறம் மாற செய்தல். இந்த நுண்ணுயிரியை அழிக்கவும் இயற்கை நிலை கெட்ட நொதி பொருள், அதாவது தோலை கடினமாக கூடுதலாக செய்கின்றது. இது தவிர வந்து முதன்மை ஏற்பாடு செய்தல், வெட்டுதல், ஒட்டு செடி அகற்றுதல், இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடியவை. அதாவது காய்கறிகளை சேமித்து வைத்தல். பச்சையான காய்கறிகளை சிறிது நாட்களுக்கு மட்டுமே உயர்ந்த தரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அனைத்து பச்சையான காய்கறிகளும் அதிக தண்ணீரை உள்ளடக்கி இருக்கிறது. இது பச்சையாக இருக்கும் பொழுது மட்டும்தான், காய்கறி சேகரித்த பிறகு அதன் அதிக நேரம் இருப்பு வைத்துக் கொண்டால் அது வாடிவிடும், மற்றும் காய்கறிகள் கெட்டியாக ஈரப்பதம் இல்லாமல் காய்ந்துவிடும், சுவையும் குறைந்துவிடும். ஏனென்றால் நொதி செயற்பாடு மற்றும் சர்க்கரை மாவு பொருளாக மாறியதால் முதிராத காய்கறிகளின் வேர்கள், கிழங்குகள் மற்றும் புளித்தண்டுகள் முதிர்ந்த காய்கறிகளை விட விரைவாக கெட்டுவிடுகின்றது. ஒரு காரணம் என்னவென்றால் காய்கறிகள் அதிகமாக சுவாசிப்பதால் பச்சையான காய்கறிகளை வாடவிடாமல் இருக்க அடப்பகம் அல்லது வந்து பிளாஸ்டிக் பைகளில் போட்டு குளிர்பான பெட்டியில் வைத்து வாடாமல் இருக்கும். சேமித்து வைக்கும் முன் காய்கறிகளை கழுவினால் அதனை நன்றாக வடித்து வைக்கவும், ஏனென்றால் அதிகப்படியான ஈரப்பதமாகி கெட்டு அழுகி போகக்கூடும். பட்டாணி விதையை வந்து பானையில் அல்லது பாத்திரத்தில் போட்டு வைத்தால் நீண்ட காலம் வரை இருப்பு வைத்துக் கொள்ளலாம். கிழங்குகளையும் குளித்தண்டுகளையும் குளிர்வான பகுதியில் குளிர்பதனத்தில் வைக்காமலே சேமித்து வைக்கலாம். நிறைய காய்கறிகள் முக்கிய பசுந்தளைகள் அறுவடை செய்த உடனே விரைவாக கெட்டுவிடும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த தண்ணீர் குறைபாடு, நீர் கடத்தல் ஒரு முக்கியமான முறையாகும். இந்த காய்கறிகளை அறுவடை செய்த பிறகு சீர்குலைவு ஏற்படும். தோற்றம், அதாவது நயம், நறுமணம் மற்றும் பொருளின் எடை ஆகியவற்றை ஈரப்பதம் குறைந்து, இந்த ஈரப்பதம் குறைவதால் திசுக்கள் வந்து மிருதுவாகிவிடும், ஏன்னா அதிக சுவாசத்திறன் வந்து இருக்கும். காய்கறிகள் வந்து நீர் நீக்கம் செய்தல், அதாவது நீர் நீக்கம் என்பது ஈரப்பதத்தை செயற்கையான முறையில் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து ஈரத்தன்மையும் மற்றும் குறைந்த காற்றில் வைத்து ஈரத்தை அகற்றுதல். இந்த செயல்முறை வந்து காய்கள் முழுதாகவோ அல்லது நறுக்கிய சிறு துண்டுகளையாகவோ தட்டின் மீது பரப்பிவிட்டு நீர் நீக்கி உள்ளே வைக்க வேண்டும். பொதுவாக வந்து 430 செல்சியஸில் தான் இருக்கும். படிப்படியாக உயர்ந்து காய்கறிகளுக்கு வந்து 60 முதல் 66 டிகிரி செல்சியஸில் வந்து கொண்டு வந்துடலாம். சூரிய ஒளியில் வந்து நம்ம அந்த கூரையின் கீழ் நிழல் உலர்த்தியை வந்து கூரையின் அடியில் வந்து திறந்த இடத்தில் வந்து உலர்த்த வேண்டும். காய்கறிகளில் வந்து ஊட்டச்சத்து மதிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பசுந்தலை காய்கறிகள் வந்து உலர் கீரை பொடி மதிப்பிற்கேற்ற

வந்து உற்பத்தி பொருள் முட்டைக்கோசு, அதே மாதிரி இலை பொடி, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி இலை, அதே மாதிரி கலவை பொடி, அதே மாதிரி கீரை கலந்த ரெடிமேடு பொடி, இவை வந்து நம்ம தயாரிக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்கள் மற்றும் கிழங்குகளில் பார்த்துக்கிட்டோம்னா பீட்ரூட்டில் உடனடி பானம், பீட்ரூட் இனிப்பு ஊறுகாய், பீட்ரூட் ஹாட் ஊறுகாய், இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கலாம். மரவள்ளி கிழங்கு நூடுல்ஸ் பதப்படுத்துதல், நொதிக்கப்பட்ட வந்து மரவள்ளி கிழங்கின் புளித்த மாவு பதப்படுத்துதல், சேப்பக்கிழங்கு மாவில் இணைக்கப்பட்ட பப்பட்டை பதப்படுத்துதல், அதேமாதிரி சேப்பக்கிழங்கு மாவை இணைக்கப்பட்ட நூடுல்ஸை பதப்படுத்துதல், சக்கரவள்ளி கிழங்கு மாவை பதப்படுத்துதல், இதெல்லாம் வந்து இந்த கிழங்கு வகையில் நம்ம தயாரிக்கலாம். அடுத்து வெங்காயத்தில் பார்த்துக்கிட்டா வெங்காய ஊறுகாய், அதே மாதிரி வெங்காய வடக்கம் வந்து தயாரிக்கலாம். மற்ற காய்களில் பார்த்துக்கிட்டா வெள்ளரிக்காய் ஊறுகாய், காலிஃப்ளவர் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், காய்கறி சூப் மிக்ஸு மற்றும் மக்காச்சோள சூப் மிக்ஸ் வந்து தயாரிக்கலாம். தக்காளி பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி சாஸ், கெச்சப்பு, தக்காளி சட்னி, தக்காளி சூப் மிக்ஸ், தக்காளி பொடி, வெங்காய பொடி இவைகள் வந்து தயாரிக்கலாம். தேங்காய், இது வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் தேன், தேங்காய் சாஸ், தேங்காய் நோட்டோ, தேங்காய் துருவல், உலர வைக்கப்பட்ட வந்து தேங்காயிலிருந்து செய்யப்படும் பதார்த்தங்கள், தேங்காய் சிப்ஸு, தேங்காய் முறுவல், வறுத்த இளம் தேங்காய், தேனில் வறுத்த தேங்காய், அதேமாதிரி உலர்ந்த இனிப்பு தேங்காய், உலர வைக்கப்பட்ட தேங்காய் சட்னி, தேங்காய் பால், தேங்காய் பாகு, இனிப்பேற்றப்பட்ட கெட்டியாக்கப்பட்ட பால், அதேமாதிரி தேங்காய் தேன், தேங்காய் மிட்டாய், தேங்காய் மாவு, திடப்படுத்தப்பட்ட இளநீர், தேங்காய் வெள்ளம், தேங்காய் வினிகர், உலர வைக்கப்பட்ட தேங்காய், உடனடி பர்பி கலவை, உடனடி தேங்காய் சட்னி கலவை, தேங்காய் குக்கீஸ், இவையெல்லாம் வந்து தேங்காயிலிருந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி டீ வகைகள்னு பார்த்துக்கிட்டா கருப்பு டீ, ஓலாங் டீ, மூலிகை டீ வந்து தயாரிக்கலாம். காபி பொருட்கள் பார்த்தோன்னா கரையும் காபி, பனிக்கட்டி காபி, காபி மாத்திரைகள், காபி இல்லாத கேஃபின் இல்லாத காபி. பிற கொட்டைகள் வகைகள்னு பார்த்தா பாதாம், பிரேசில் நட்டு, முந்திரி பருப்பு, செஸ்நட்டு, பெக்கான் நட்டு, வால்நட்டு, ஸோ அதை வந்து வால்நட்டு அப்படின்னு பார்த்தா அக்கோராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மூலிகை பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லி, நெல்லியில் வந்து நிறையா மூலிகை இருக்கிறனால அந்த நெல்லி வந்து அதிகமாக வந்து நம்ம பதப்படுத்தல் செய்கிறாங்க. அதில் வந்து இந்த நெல்லி பதப்படுத்துதல், நெல்லி மிட்டாய், நெல்லி மசாலா மிட்டாய், நெல்லி ஜாம், நெல்லி சாறு, நெல்லி ஆர்டிஎஸ், நெல்லி கூழ், நெல்லி சுவை சாறு, அதே மாதிரி நெல்லி ஊறுகாய், நெல்லி சார்ந்த வாய் ஃப்ரெஷ்னர், மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்லி இனிப்பு மிட்டாய், நெல்லி மற்றும் தக்காளி சுவை சாறு தயாரித்தல், நெல்லி பப்பாளி பழக்கட்டி தயாரித்தல், இவெல்லாம் தயார் செய்யலாம். அதே மாதிரி வில்வ பழத்திலிருந்து வந்து சிகிச்சைக்கான வில்வ பழப்பானம், அதே மாதிரி வில்வத்தினால் செய்த இனிப்பு வகைகள் வந்து தயாரிக்கலாம். அடுத்து வந்து மூலிகை பயிரில் பார்த்துக்கிட்டோன்னா சர்க்கரை கொல்லி கீரை, இந்த சர்க்கரை கொல்லியில் வந்து டீ தயாரிக்கலாம். அதேமாதிரி சர்க்கரை கொல்லி பயன்படுத்தி திராட்சை பழரசம், ஸ்குவாஷ், குலாப் ஜாமுன், சர்க்கரை கொல்லி பாகல், அதேமாதிரி சர்க்கரை கொல்லியின் கேசரி, அதேமாதிரி கேக்கு, சர்க்கரை கொல்லி கேக்கு, அது வந்து நம்ம தயார் பண்ணலாம். கோதுமையில் பார்த்துக்கிட்டோன்னா கோதுமை மாவு முழுமையாகவும், அதேமாதிரி கோதுமை மாவு சலித்ததாகவும் கோதுமை ரொட்டி, அதாவது வெள்ளை அந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம். பார்லியில் வந்து பீர் தயாரித்தல் மற்றும் மால்ட் தயாரித்தல். ஓட்ஸில் வந்து ஓட்டோட க்ரோட்ஸு, தோல் நீக்கப்பட்ட ஓட்ஸு, துண்டுகளாக்குதல், உருட்டப்பட்ட ஓட்ஸு, அதேமாதிரி விரைவாக வேகும் தன்மை கொண்ட ஓட்ஸு, உடனடி ஓட்ஸ், இவையெல்லாம் வந்து தயாரிக்கலாம். அடுத்து சிறுதானியங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லட்ஸு, ராகி, சோளம், கம்பு. இந்த ராகியில் வந்து ராகி நூடுல்ஸு, பணியாரம், ராகி சேமியா, ராகி இடியாப்பம், ராகி அல்வா, தயார் நிலையான பொடி, அதேமாதிரி சத்து மாவு தயாரிக்கலாம். சோளத்தில் வந்து சோள அவல், சோள பொறி தயாரிக்கலாம். கம்பில் வந்து கம்பு பொறி, கம்பு அவல், கம்பு பிஸ்கட், தயார் நிலைப்பான பொடி, அதேமாதிரி உடனடி சத்து மாவு தயாரிக்கலாம். குறுந்தானியங்களில் வந்து மதிப்பு கூட்ட பொருள்கள் வந்து அதிரசம் தயாரிக்கலாம். பேக்கரி தயாரிப்புகளில் வந்து ரொட்டி, ரஸ்கு, பிஸ்கட்டு, புளியப்பட்ட உணவுகள், அதாவது நூடுல்ஸ், இது வந்து நம்ம தயாரிக்கலாம். பருப்பு வகையில் வந்து மதிப்பு கூட்டல் என்பது முழு பருப்புகளாக விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி மாவு, அதாவது ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மற்றும் வந்து நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ் போன்ற லாபம் தரக்கூடிய பொருளாக வந்து மாற்றுவதாகும். தமிழ்நாட்டில் தயாரிக்க முக்கிய பருப்பு சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னு பார்த்துக்கிட்டா இன்ஸ்டன்ட் உணவுகள், அதாவது உடனடியாக தயாரிக்கிறது வந்து அடை மிக்ஸ், வடை மிக்ஸ் மற்றும் வந்து பஜ்ஜி மிக்ஸ். பொரித்த தின்பண்டங்கள் பார்த்துக்கிட்டா தட்டை, முறுக்கு, காராச்சேவு மற்றும் பருப்பு பக்கோடா, இந்த மாதிரி தயாரிக்கலாம். அடுத்து இனிப்புகள்னு பார்த்துட்டா பாசிப்பருப்பு லட்டு, கடலை பருப்பு பூர்ண கொழுக்கொட்டை மற்றும் வந்து அல்வா, அந்த மாதிரி தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் வந்து முளைக்கட்டிய தானிய மற்றும் வந்து பருப்பு மாவு, அதாவது ஹெல்த் மிக்ஸும் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி பொரித்த பயிர்கள்னு பார்த்துக்கிட்டாக்கா துவரம்பருப்பு, தட்டைப்பருப்பு போன்றவற்றை மணலில் வறுத்து சிற்றுண்டியாகவும் மாற்றுது. வேளாண் பெருமக்கள் வந்து இதை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.

0: என்னவென்பா, அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. புனிதா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
1: ஆஹா, பழங்கள், சிறுதானியங்கள், தேங்காய் இது போல பொருட்கள்ல இருந்து எப்படி மதிப்பு கூட்டுற பொருட்களை தயாரிக்கலாம்னு அருமையா தெளிவுபடுத்திட்டாங்க. கூட்டத்துக்கு வந்ததாலதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.
0: மதிப்பு கூட்டல்ல எம்புட்டு வாய்ப்புகள் இருக்கு பாத்தியா?
1: ஆமா செல்வி, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல. இதுல நாம எந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலான்னு தேர்வு செஞ்சு அதுக்கான வேலைகளை சீக்கிரமா தொடங்கணும்.
0: வேகமா முடிவெடுத்தாலும் சரியான முடிவு தான், அப்படியே செஞ்சிருவோம்.
2: அள்ளி அள்ளி பணங்குவிக்க

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: கொய்யாவை தாக்கும் வேர்முடிச்சி நூற்புழுவினை கட்டுப்படுத்தும் முறைகள். ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் கொய்யாவில் வைட்டமின் சி, ஏ, புரதம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இந்தியாவில் அதிக அளவில் கொய்யாவை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் வடக்கு மத்திய தெற்கு பகுதிகளில் கொய்யா அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. நாட்டின் மொத்த கொய்யா சாகுபடி செய்யும் பரப்பளவு சுமார் 3.14 லட்சம் ஹெக்டர் ஆகும். தமிழ்நாட்டில் கொய்யா சாகுபடி செய்யும் முக்கிய மாவட்டங்களாக விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் உள்ளன. கொய்யாவை தாக்கி அழிக்கக்கூடிய காரணிகளுள் வேர் முடிச்சி நூற்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நூற்புழுக்கள் 0.8 முதல் 1.2 மில்லிமீட்டர் நீளமுடைய உயிரினமாகும். இவை மற்ற நூற்புழு இனங்களைப் போலவே மண்ணில் உயிர் வாழ்ந்து செடியின் வேர் பகுதியை அழித்து கணிசமான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. இந்தியாவில் கொய்யாவை பல்வேறு நூற்புழுக்கள் அழித்தாலும் அவற்றில் வேர் முடிச்சி நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்நூற்புழுக்கள் கொய்யா மர வேரினை தாக்கி அழிப்பதோடு மட்டுமல்லாமல் வேரழுகல் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய் கிருமிகளுடன் இணைந்து கூட்டு நோயை ஏற்படுத்தி செடிகளுக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகின்றன. இதனால் கொய்யா மரத்தின் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து எளிதில் மற்ற நோய்களின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. வெப்பமான அல்லது மித வெப்பமான காலநிலை கொண்ட இடங்களில் பயிரிடப்படும் கொய்யாவில் இந்த நூற்புழுக்களின் தாக்கம் அதிக அளவில் காணப்படும். வேர்முடிச்சி நூற்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சி சராசரியாக 1 மாத காலமாகும். இவை முட்டைகளை மண்ணில் இடுகின்றன. இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் இரண்டாம் நிலை நூற்புழுக்கள் வேரின் நுனிப்பகுதி வழியாக உள்ளே சென்று தாக்குதலை ஏற்படுத்துகிறது. இதன் ஆயுட்காலம்

0: 30 முதல் 40 நாட்கள் ஆகும். ஒரு முதிர்ந்த பெண் நூறு புழு குறைந்தது 650 முதல் 1500 எண்ணிக்கையிலான முட்டைகளை இடும். வேர்முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குதலின் அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். வேர்முடிச்சி நூற்புழுக்கள் தாக்கப்பட்ட மரத்தில் வாடல் மற்றும் இலை மஞ்சள் நிறமாதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். இது பார்ப்பதற்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் அறிகுறிகள் போன்றே காணப்படும். மேலும் இந்நூற்புழு வேர்பகுதியில் கடுமையான வேர் வீக்கத்தையும் வேர் முடிச்சுகளையும் ஏற்படுத்தும். பாதிப்படைந்த மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். மேலும் இலைகளின் ஓரங்களில் இளஞ்சிவப்பு நிற திட்டுகள் காணப்படும். நாளடைவில் மரத்தின் கிளைகளில் உள்ள இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகள் மட்டுமே காணப்படும். இந்த வேர் முடிச்சி நூற்புழுவினை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நூற்புழுக்கள் உருப்பெருக்கியினால் மட்டுமே காணக்கூடிய உயிரினமாக இருப்பதால் கொய்யா நடவிற்கு முன் மண் பரிசோதனை செய்வது அவசியம். நூற்புழுக்களால் பாதிக்கப்படாத ஒட்டு செடிகளை பயன்படுத்த வேண்டும். நூற்புழுக்கள் தாக்குதல் இல்லாத வயலில் பதியன் போட்ட கொய்யா மரச்செடிகளை பயன்படுத்த வேண்டும். நூற்புழுக்கள் மரத்தின் வேர் பகுதியை சுற்றியுள்ள மண்ணில் காணப்படுவதால் களை கொத்தியால் கொத்திவிட்டு பின்பு நூற்புழு கொல்லியை இட்டு நீரை பாய்ச்ச வேண்டும். 1 கிலோ உயிரியல் நூற்புழு கொல்லியினை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை மரத்தின் வேர் பகுதியில் இட வேண்டும். தாய்வான் பிங்க், லக்னோ 49 கொய்யா ரகங்கள் நூற்புழு தாக்குதலுக்கு உட்படுவதால் இந்த கொய்யா ரகங்கள் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கொய்யா செடிகளை நடவிற்கு தேர்ந்தெடுக்கும் போது வேர் முடிச்சுகள் இல்லாத செடிகளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். வேர் முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குதல் மிகுதியாக காணப்பட்டால் 1 லிட்டர் தண்ணீருக்கு முட்டை ஒட்டுண்ணி 30 மில்லி மற்றும் 10 கிராம் வெல்லம் இரண்டையும் கலந்து மரத்தின் வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். இதை 1 மாத கால இடைவெளியில் 4 முறை பின்பற்ற வேண்டும். ஒரு மரத்திற்கு திரவ உயிரியல் நூற்புழு கொல்லியான பொக்கோனியா 60 மில்லி வேர் பகுதியில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நன்கு மக்கிய 1 கிலோ தொழு உரத்துடன் 60 கிராம் துகள் வடிவிலான உயிரியல் நூற்புழு கொல்லியினை 30 நாட்கள் இடைவெளியில் 4 முறை பயன்படுத்துவதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கடைபிடித்து கொய்யாவில் வேர் முடிச்சு நூற்புழுவினை கட்டுப்படுத்தி விவசாயிகள் லாபம் எடுக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு JCD பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க

0: இருக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கதை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் ததலானி பாடியுள்ள பாடல்

0: டைமாச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
1: ஏய், என்னாச்சுடி, காலையில இருந்து மூஞ்சியே சரியில்ல.
0: செம்ம ஹெக்டிக்கான டேட். காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல. எத்தனையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
1: சாப்பிட்டியா நீ?
0: ரொம்ப அவசியமா அது.
1: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
0: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
2: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா, எங்க இருக்க?
3: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
2: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
3: ஐயோ, மறந்துட்டேன். சரி விடு, இப்ப என்ன அதுக்கு?
2: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
3: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
2: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கணத்தில் தொடர்ந்து தினந்தோறும் திரைப்படத்திற்காக கோபால் சர்மா, ஃபிபிமணி குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.
1: ஹலோ ஹலோ செக், ஹலோ செக் 1 2, ஹலோ செக் 1 2 1 2 3 4.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கதையில் தொடர்ந்து தேவக்குரலில் வான்மதி திரைப்பட பாடல்.
2: விநாயக சரண்ணா படப்படுறோம் லியோ கபாசா.

0: அசுரன் திரைப்படத்திலிருந்து ஒழித்து பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரை கானம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் குறித்தும் அதற்கான சட்டங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். திடக்கழிவு மேலாண்மை சட்டங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு சார்.
3: மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து யாரெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? ஏன்னா முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க, குப்பையை போடுறவங்க தான் அதை வந்து நீக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கும் பொறுப்பாளிகளா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு?
4: எல்லா தரப்பினரும், லார்ஜ் ஆபீசஸ் நடத்துறாங்க, இல்ல மால்ஸ் நடத்துறாங்க, திரையரங்குகள் நடத்துறாங்க, இல்ல இந்த மாதிரியான உற்பத்தி மையங்கள் நடத்துறாங்க, அது தொழிலகங்களா இருக்கட்டும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனால் அங்க கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்ட்ரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த சட்டத்தை இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல், இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்துடக்கூடாது, கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போது என்னாகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது, என்னென்னா அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்றதுங்கிறது ஒரு பகுதி தான், அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையா இருக்கு, இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்க செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றே பிரச்சனை. இப்போ இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்னாகும், இப்போ அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து அது என்ன வழிமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாருது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
3: நிச்சயமா சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்கு திடக்கழிவு மேலாண்மையில அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ தரம் பிரிச்சு குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்யறது இல்லை, ஆனா குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தில் அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
4: ஆமாங்க, இப்போ நீங்கள் இந்த சட்டம் சொல்கிறதே என்னென்னா, இந்த 4 விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்கள் கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலையே நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம். இப்போ இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேற எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட் நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிடும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட்டை தரம் பிரிக்காமல் வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்

0: போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்கள் அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது முதல் விஷயத்தில் நாம் வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ அந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்கள் வந்து அதற்கான உரிய வகையில் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு முதல் நிலை பாதிப்புலேருந்தே நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம். அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணணும், அந்த அமைப்பை வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இந்த ஒரு தடக்கழுவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நலச் சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமாக சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. முன்பே நீங்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலாக தான் இருக்க சரியாக அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவு பொருட்களும் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமாக சிறப்பாக அகற்றப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: இந்த இவேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமாக உருவாகுது. ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் வந்து என்னென்னா அதை லேண்ட்ஃபீல்ஸில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது. இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ளே எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துகிற மாதிரி அதிலேருந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போகணும். அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவுகள் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் நம்முடைய சண்ட மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாகலாம் நம்ம வந்து பேப்பரில் படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம்னா அதுக்கான உரிய வழிமுறை ஒன்று இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றாமல் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம். என்னன்னா கடலில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடலில் கொட்டுவதுன்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள். நீங்கள் வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து லேண்டில் கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்கள் கடலில் கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதுக்கான உரிய நஷ்ட ஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ இது என்ன பண்ணதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பை கொடுக்குது, செய்யணுன்ற ஒரு தேவையை கொடுக்குது. செய்யாம போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதில் மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது. அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம் நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமாக சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனால் அதில் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம் தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம் தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம் தான் வந்து

0: பேஷண்ட்டாகவும் இருக்கும். நாம் தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது. நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. இதனால நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு காரணமாகி விடக்கூடாது. நமக்கு அது மேபி உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்கள் சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துகிறேன், இப்போ இந்த செல்போனை பயனற்று போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பாக தூக்கி போடணும். இப்போ நீங்கள் அதில் இருக்க டேட்டாவை ரிக்கவர் பண்ணுறதுக்கும் அதை வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு ஃபோனுக்கு மாற்றுவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு காட்டுறதே கிடையாது. அப்போ மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்லை வந்து செல்போன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்போ நாம் போடும்போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்குது, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியாக தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையானா, நம்ம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்போ இதுக்கான தனி ஒரு டப்பு வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுறேன்.
1: நிச்சயமா சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னன்னா, நம்ம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்போ வளரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சட்டமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வரோம். அப்படின்னும் போது என்ன காரணம், நகரமயமாக்கல் அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் நடக்க நடக்க நாம் ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழலில் புதுசியான நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து அன்னைக்கு இருந்த மாதிரியான வாகனங்களோ அதுக்கான புகையோ இல்லை அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ அது தொழிற்சாலை கழிவுகளோலாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு புதுசான கழிவுகள், புதுசான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டு வருது. அப்போ நாம கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே நேராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்போ சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லதுதான் நடக்க போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நாம் வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமாக இருக்க போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம் வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக்

0: இழக்காதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. இசை பேருரை. சங்கடஹர சதுர்த்தி மகிமை நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

விக்ன நாயகனாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ மகா கணபதி விக்னேஸ்வரன் விக்னகர்த்தா விக்னஹர்த்தா. அவனே தடைகளையும் நமக்கு உண்டாக்கி அந்த தடைகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதலாகவும் இருந்து அவனை நினைத்தால் தடைகளை நீக்கி இடையூறுகளை போக்கி விக்னேஸ்வரன் விக்னகர்த்தா விக்னஹர்த்தா என்பதையெல்லாம் நிலைநாட்டி காட்டக்கூடிய பரம்பொருள். அந்த மகா கணபதிக்கு உரியதாகிற பெயர்கள் 32 பெயர்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. மிகச் சிறப்பாக பாலகணபதி, பக்த கணபதி, சக்தி கணபதி, பிங்கல கணபதி, அவரையே சித்தி கணபதி என்றும் சொல்லுகிற பழக்கம், உச்சிஷ்ட கணபதி, க்ஷிப்ர கணபதி, விக்னராஜ கணபதி, சிருஷ்டி கணபதி, ருணமோச்சன கணபதி, டுண்டி விநாயகர், விமுக கணபதி, யோக கணபதி, ஏகதந்த கணபதி, ஹேரம்ப கணபதி, நிருத்ய கணபதி, ஹரித்ரா கணபதி, தருண விநாயகர், வீர விநாயகர், துவஜ விநாயகர், விக்னேஸ்வர விக்ன விநாயகர், புவனேஸ்வர விநாயகர் என்றும் அவருக்கு அந்த நாமம் உண்டு. ஊர்த்வ கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, ஏகாட்சர கணபதி, அதாவது கம் கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையாட்சர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி, உத்தண்ட கணபதி, திரிமுக கணபதி, சிம்ஹ கணபதி, துர்கா கணபதி, 32வது திருநாமமாக சங்கடஹர கணபதி என்று அவருக்கு ஒரு திருநாமம் வைத்திருக்கிறார்கள் புராணங்களிலே. அந்த சங்கடஹர கணபதியை குறித்து செய்கின்றதாக விரதத்துக்குத்தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று பேர். இன்றைய பொன்னாள் நன்னாள் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைவதனாலே விக்னேஸ்வரரை குறித்து, அதுவும் சங்கடஹர கணபதியை குறித்து நாம் செய்கின்ற விசேஷமான சங்கடஹர சதுர்த்தி விநாயக விரதம் இருக்கிறதே, அந்த விரதத்தினுடைய மகிமைகள் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளப் போகிறோம். அந்த மகா கணபதிக்கே தியான ஸ்லோகங்கள் எல்லாமும் தனியாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன.

என்று சமஸ்கிருத ஸ்லோகங்களாலே சங்கடகர கணபதியை தியான ஸ்லோகத்தினாலே உபாசிக்கிறோம். 32வது எண்ணிக்கையிலே அமைந்து இப்படி ஒரு மகா கணபதி விநாயகர் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமானை பற்றி புராணங்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன. சங்கட

சதுர்த்தி விரத மகிமையை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால், பார்கவ புராணத்தில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கக்கூடிய கவிராட்சச கச்சீப்ப முனிவருடைய விநாயக புராணத்தில் உபாசனா காண்டத்தில் 46, 47, 48, 49, 50 ஆகிற 5 அத்தியாயங்களிலே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய மகிமையெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பாடல்களாகவும் வசனமாகவும் மகான்கள் எல்லாம் இப்படி முத்கல முனிவர், காஷ்யப முனிவர், இப்படி பெரியோர்கள் எல்லாம் விநாயக புராணத்தை பாடியிருக்கிறார்கள், நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறார்கள். கவிராட்சத கச்சீப்ப முனிவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் நமக்கு கிடைக்கின்றன. அப்படிப்பட்டதாக அந்த விநாயக புராணத்திலே பல செய்திகள் மகாகணபதியை பற்றி சொல்கிறோம்னு சொன்னால், விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி. அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அவருடைய ஜென்மதினமாக கொண்டாடி பிள்ளையார் சதுர்த்தி என்று, விநாயக சதுர்த்தி என்று பிள்ளையாருடைய பிறந்த தினமாக கொண்டாடுவது நம்ம நாட்டிலே வழக்கம். உலகம் பூராவுமே இந்த விநாயக பெருமானுக்கு இந்த வழிபாடு, பாரத பூமியிலே மிக சிறப்பாக இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவது கண்கூடு. அந்த மகாகணபதி சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடியதாக விசேஷ தினத்திலே உபாசிக்க பெற்று அந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சர்வக்ஷேமங்களையும் தருகிறார். சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னாலே சங்கடங்கள், நம்முடைய துக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றை எல்லாம் ஹரணம் செய்து போக்கி அடித்து இன்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த விரதம். சங்கடஹரணா வெங்கடரமணா என்று வெங்கடேச பெருமாளையும் உபாசிக்கிற வழக்கம் உண்டு. வெங்கடரமண சுவாமி எப்படி சங்கடஹரணராக விளங்குகின்றாரோ அவராலேயே உபாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திலே, ராமாவதாரத்திலே, இன்னும் இதர அவதாரங்களிலெல்லாம் மகாகணபதியே மகாவிஷ்ணுவே உபாசித்திருக்கிறார்னு சரித்திரங்கள், அவர்களெல்லாம் அனுஷ்டித்த விரதங்கள் இதையெல்லாம் படிக்கிற பொழுது சங்கடகர கணபதி என்று சொன்னால் அந்த விநாயக பெருமான் நமக்கு தானாக ஏற்படுகிறது ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம்னு பல வகையாக துன்பங்கள், அந்த துக்கங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல சுகங்களையும் தருவார். அதனால சங்கடங்களையெல்லாம் ஹரணம் பண்ணக்கூடிய கணபதிக்கு சங்கடகர கணபதி என்று திருநாமம். திரேதாயுகத்திலே ராமபிரான் சென்ற பொழுது யாத்திரையா வந்த காலங்களிலே தண்டகாரண்யத்துக்கெல்லாம் வந்தார் என்றெல்லாம் சரித்திரம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தண்டகாரண்யம், தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடியதாக ஆரண்ய பகுதியிலே அந்த காலத்திலே தந்துர நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அங்கே ஒரு வேடச்சேரி இருந்தது. அந்த வேடச்சேரியிலே வேடன் விப்ரதன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் இருந்தான். அந்த விப்ரதனாகிற வேடனுக்கு என்னடா வேலைன்னு சொன்னா வழிப்பறி செய்வதே வேலை. ஆரளைத்து கள்வனாக வழிப்பறி செய்வது, கொலைபாதகனாக இருப்பது, வழிப்பறி செய்து அவர்களுடைய நகைகளை எல்லாம், ஆடை ஆபரணங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவர்களை கொலை செய்து மகாபாதகத்தை செய்யக்கூடிய மகா பாபி அவன். அந்த கொலைபாதகனாக இருக்கக்கூடிய விப்ரதன் அந்த வேடச்சேரியில் வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு பிராமணர் அந்தனோத்தவர் சென்றார். அப்படி ஒரு அந்தனரானவர் பயந்து நயந்து வியந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அந்தனரையும் சென்று துரத்தி கொண்டு அவரிடத்தில் வழிப்பறி கொள்ளை செய்ய முயற்சித்தான் இந்த விப்ரதனாகிற வேடன். அப்பொழுது அந்தனோத்தமர் மெல்ல ஜாக்கிரதையாக ஓடி மறைந்து விடுகிறார். அந்த வனத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த அந்தனரை தேடிக்கொண்டு சென்றார் அந்த விப்ரதனாகிற வேடன். அங்கே ஒரு விநாயகர் கோயிலை கண்டான். அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய தீர்த்தம், அதுக்கு விநாயக தீர்த்தம்னே பேர். அந்த விநாயக தீர்த்தத்தில் இதனுடைய உடம்பு களைப்பெல்லாம் ஆற, இளைப்பாறி களைப்பாறுவதற்காக உடம்பில் ஏற்பட்ட வேர்வையெல்லாம் அழிய, வேட்கை வேகம் இவற்றையெல்லாம் தணிக்க நன்றாக நீராடினான். இளைப்பாறி களைப்பாறுவதற்காக அந்த விநாயகருடைய கோயிலுக்கு சென்றான். அந்த விநாயக தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தையே சாப்பிட்டான். இளைப்பாறி களைப்பாறு இந்த விநாயக பெருமானையும் கண்டதிலே அவருக்கு வழிபடணும்னு கூட அந்த நேரத்தில் தோன்றவில்லை. தன்னை அறியாமல் சோர்ந்து விழுந்தான். அப்படி பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணுவது போன்ற பாவனையில் அப்படி உண்டு இளைப்பாறி களைப்பாறி அந்த விநாயகர் கோயில் வாயிலே அவன் நின்று கொண்டு, இன்னும் யாராவது வழிப்பறிக்க நமக்கு கிடைப்பார்களா, யாரையாவது வழிப்பறி செய்து அவர்கள் இடத்துல கொள்ளையடிக்கலாமா, அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர்களை கொலை செய்து கொலைத்தொழில் கூட செய்து நாம் பணம் சம்பாதிக்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே முத்கல முனிவர், முத்கல முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர் அங்கே வருகிறார். அவன் என்ன பண்ணினா அந்த முனிவர் என்று கூட பார்க்காமல் ஒரு கையில் வாழை எடுத்துக்கொண்டு அவரையும் வெட்டி தள்ளி விட்டு அவரிடத்தில் இருக்கிற பொருளை பறிக்கலாமல் அந்த முனிவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். யாரோ பின்னே தொடர்ந்து வருவது போல இருக்கிறதேன்னு நினைத்த முனிவர், முத்கல முனிவர் விப்ரதனை திரும்பி கண்களால் பார்க்கிறார். மகான்களுடைய கட்டாட்ச வைச்சண்யம் பட்டுவிடுமானால் வினைகளெல்லாம் தீரும், சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, பாபங்களெல்லாம் போகும் என்று சொல்லுகின்றன.

ஞானம் பரிபூர்ணமாக உணர்ந்த மகான்களுடைய கட்டாட்ச வீட்சண்யம் கருணை கடைக்கன் பார்வைப்பட்டால் அழிந்து ஒழிந்து ஓடிவிடும் என்று நமக்கு கைவல்ய நவநீதம் போன்ற உயர்ந்த மகாமந்திர நூல்களெல்லாம் சிறந்த வேதாந்த நூல்களெல்லாம் சொல்லுகின்றன. அப்படி முத்கல முனிவருடைய கட்டாட்ச வீட்சண்யம் பட்டவுடனே அவருடைய பார்வையினுடைய சக்தியினாலேயே அந்த வேடனுடைய பாபங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்தன. அந்த வேடன் முனிவரை வணங்கி நமக்கு ஏதோ வழிகாட்ட வந்தவர் போல இருக்கிறார், இவரிடத்திலே வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்யக்கூடாது, நாம் அவரிடத்தில் நல்ல விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமஸ்கரித்து தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான். முத்கல முனிவரும், அப்பா, இதுகாரும் நீ செய்த பாபங்கள், தீவினைகள், முந்தை வினைகள், வந்த வினை, வரனென்ற வல்வினை, வந்து கொண்டே இருக்கிற இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற வினை, இத்தனை தீவினைகளை எல்லாமும் போக்கிவிடும் உயர்ந்த மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நீ இந்த க்ஷணம் முதற்கொண்டு தியானம் பண்ணி கொண்டு வா என்று தீர்த்தத்தில் நீராடி வர சொல்லி அவனை சுத்தமாக்கி உடல் சுத்தம், புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும், உடம்பை சுத்தம் பண்ணி கொள்ளணுமானா தீர்த்தாடனம் மூர்த்தி தரிசனம் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி வாய்மையாலே சத்தியத்தினாலே நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. அவன் அதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதாக பொய்களோ அளவற்றவை, அத்தனை பொய் சொன்ன பாபம், களவு, கொலை, காமம், மாம்சாதிகளை உண்டது, மது அறிந்தினது, இப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களையும் இவருடைய கண்பார்வையானது தீர்த்து விட்ட காரணத்தினாலே இவன் பரிசுத்தனானான், உபாசனைக்கும் உபதேசத்துக்கும் உரியவனானான். ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ என்று அழகான இந்த உயர்ந்த மந்திரத்தை முத்கல மகா முனிவராயிருக்கக்கூடியவர் விப்ரதனாயிருக்கக்கூடிய அந்த வேடனுக்கு வலது காதிலே ஓதி இதை ஜபித்து கொண்டே வா, அதற்கு மேலே ஷடாட்சரி ஏகாட்சரி இப்படிப்பட்ட மகாமந்திரங்களும் உனக்கு உபதேசங்களாக கிடைத்து நீ பரம க்ஷேமத்தை அடைவாய், சௌக்கியமாயிருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். கணேசாய

கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ என்று ஒரு க்ஷணம் கூட நேரம் வீணாக்காமல் அப்படியே ஜபிக்கத் தொடங்கினான். மெய்மறந்தான், அதிலேயே ஈடுபட்டான், பாடுபட்டான், மனசை செலுத்தினான். அந்த ஜபத்தினாலே தபம் பலிக்க தொடங்கிட்டு அவன் பக்கத்திலேயே இந்த மகர்ஷி என்ன செய்தார், இன்னொரு செடி கொம்பை கொடி கொம்பை கொண்டு வந்து நட்டு அதனுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நாளும் நேரமும் தவறாமல் மந்திரம் ஜபித்து கொண்டே தண்ணீர் ஊற்றச் சொன்னார். இந்த கொம்புக்கு நீ ஜலம் வார்த்து கொண்டு வந்தையானால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ செய்கின்றதாகிற தபத்தாலும் ஜபத்தாலும் உன்னுடைய புண்ணியமான கர்மாவினாலும் கர்மபக்தி யோக ஞானத்தினாலே இந்த கொம்பானது நன்றாக வளர்ந்து அதுவே பிறகு கல்பக விருட்சமாக மாறுமப்பா. அந்த கல்பக விருட்சம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கும். நீ உத்தரையும் வழிபறிக்கொள்ள செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. திருடு போய் எதுவுமே இல்லாமல் இந்த கல்பக விருட்சமாக மாறக்கூடிய இந்த பூங்கொம்பு உன் கை வளர்ச்சியினாலே நீ நீர் ஊற்றுவதனாலே நீ சொல்லுகின்ற மந்திர ஜபத்தினாலே பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கல்பக விருட்சத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று பரம சௌக்கியங்களை அடைவாய், பல க்ஷேமங்களை அடைவாய், இகப்பிர சௌபாகியங்களை எல்லாம் அடைவாய் என்று சொல்லி அந்த மகரிஷியானவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருகிறேன்னு சொல்லி விடைபெற்று சென்று விட்டார். ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, ஆயிரம் வருஷ காலம் ஜபிக்கிறான் அந்த விப்ரதன் என்று சொல்லக்கூடிய வேடன் கொம்பு. இவன் வார்க்கின்ற தண்ணீரினாலையும் மந்திர ஜபத் பலத்தினாலையும் தளிர் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது, புஷ்பிக்கக்கூடியதாக நிலைமைக்கு ஆகிறது. முத்கல முனிவர் வந்து திரும்பி பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு பெரிய தபஸ்வி, ஞானி, யோகி, பக்தன் கூட இப்படி ஒரு விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு சொன்னதை குருவாக்கியமாக ஏற்று அந்த குருவார்த்தையை மீறாமல் நடக்க மாட்டான். இவன் சாதாரண கேவலம் வேடன், பஞ்சமா பாதகன், கொலைத்தொழில் புலைத்தொழில் பண்ணக்கூடியவன். நம்முடைய வார்த்தையில இவ்வளவு மதிப்பு வைத்து குருபக்தியினோடு இந்த காரியத்தை சொன்ன பிரகாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பண்ணி வந்திருக்கிறானே என்று சொல்லி மகிழ்ந்து அந்த முனிவர் தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அவன் மேலேயும் தெளித்தார். அவனுடைய பல பிறவி

பாவங்களெல்லாம் பறந்தோடின. அந்த விப்ரதனுடைய பக்கத்தில் இருந்ததாகிற அந்த கொம்பின் மேலையும் ஜலம் தெளித்தார். அந்த பூங்கொம்பானது நன்றாக வளர்ந்து அது ஒரு கல்பக விருட்சமாக மாறிற்று. கல்பகம், ஹரிச்சந்தனம், சந்தானம், மந்தாரம், பாரிஜாதவனும் பஞ்ச விருட்சங்கள், அந்த ஐந்து தருக்களும் தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கிறதாக சாஸ்திரங்கள். அப்படிப்பட்டதில் ஒன்றாகிற நந்தனமாகிற கற்பக விருட்சமாக மாறிற்று. இப்படி விப்ரதனுக்கு முத்கல முனிவருடைய ஆசியினாலே, அனுகிரகத்தினாலே கிடைத்த ஒரு பரம பாக்யம். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மந்திரஜபம் பண்ணினதனுடைய பெருமை சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த கொம்புக்கும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இது இன்னும் ஒரு சாதாரண காரியம் தானே என்று அலட்சியப்படுத்தாமல் அதனை லட்சியமாக செய்து கொண்டு வந்ததினால் அவனிடத்தில் குருவுக்கு பரம கருணை ஏற்பட்டது. அந்த குரு கருணையினாலே, தெய்வ உபாசனையினாலே, ஓம் கணேசாய நமஹா என்ற மந்திர ஜபத்தினுடைய பலனாலே அந்த விப்ரதனுடைய புரு மத்தியிலே, அதாவது ரெண்டு புருவங்கள் ஐப்ரோஸ், அது ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு தும்பிக்கையானது தோன்ற ஆரம்பித்தது. அதாவது விநாயக பெருமானை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாலோக்கியம் கிடைக்கும், சாமீபியம் கிடைக்கும், சாரூபியம் கிடைக்கும், கடைசியில் சாயுஜ்யமும் கிடைக்கும். சாலோகம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே சென்று அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணி கொண்டு வாழ்வது. சாமீபியம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே அவருடைய சமீபத்திலே எதிரில் நின்று தினந்தோறும் வழிபட்டு கொண்டு காலாகாலத்துக்கு வேளா வேளைக்கு உபாசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவது. சாரூபியம் என்று சொன்னால் மூன்றாவது முறையான இடமான முக்தி நிலையை சொல்லும் அது. அவர்களுக்கு அவரை போலவே உருவமும் தோன்றிவிடும். அப்படி தன்னுடைய ரெண்டு இரு புருவங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறு தும்பிக்கையானது தோன்றி விநாயகரை போலவே வடிவமும் உண்டாச்சு. அதனாலே அவருக்கு சாரூபிய முக்தியும் கிடைத்தது. இனிமேலே சாமீபிய சாலோக்கிய சாரூபியத்தை நான் தாண்டி சாயுஜிய முக்தியை மாத்திரம் அடைய வேண்டிய நிலைமையில் இருந்தார் அந்த முனிவர், முத்கல முனிவர். முத்கல முனிவருடைய அருளை பெற்றவராக இருக்கக்கூடிய இந்த வேடனும் கூட இந்த நிலைக்கு ஆளாகி அவரும் முத்கல முனிவருக்கு சமமாக அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விநாயக பெருமானுடைய சாரூபிய முக்தியை கூட அடைகின்ற நிலைமைக்கு வந்து விட்டான்னு சொன்னால், புரு புரு என்று சொன்னால் இரண்டு புருவங்கள், அதில் சுண்டம் என்று சொன்னால் தும்பிக்கை உண்டாகும்படியாக அவர் தான் புருச்சுண்டி புருச்சுண்டி என்ற முனிவராக மாறுகிறார். கலியுகத்திலே, திரேதாயுகத்திலே, துவாபர யுகத்திலே, கிருதயுகத்திலே, இப்படி யுகங்கள் தோறும் வாழக்கூடிய மகர்ஷிகளாக இருக்கக்கூடிய தபஸ்விகளில் ஒருவராக இருந்த புருச்சுண்டி முனிவராக அவர் மாறி பூலோகத்திலே வந்து மேலும் சாயுஜ்ய முக்தியை அடைய வேண்டும், அது ஒன்றுதான் நமக்கு வேண்டும், அதற்கு விக்னேஸ்வரர் வந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கணநாதனையே நினைத்து வேறொன்றையும் சிந்திக்காமல் அவரையே வந்தித்து கொண்டு அந்த நெற்றி நடுவிலே தோன்றின தும்பிக்கையோடு முத்கல முனிவர் அந்த வேடனுக்கு அனுகிரகம் பண்ணி, இந்த வேடனானவன் இப்பொழுது பிருஜுண்டி என்று முனிவராக ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி அந்த நிலைமை பார்த்து அவனுக்கு சாயுஜ்ய மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினாலே அவன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து சாஸ்திரங்கள்லே, ஆகமங்கள்லே, புராணங்கள்லே, இதிகாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்து பரமக்ஷேமத்தை அடைந்து அவன் ஜீவன் முக்தனாகவும் ஆகி சாயுஜ்ய மோட்சத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய கம் கணபதியே நமஹா என்பதில் அவர்கள் அந்த கம் என்றதாகிற மந்திரத்தையும் உபதேசம் செய்துவிட்டு, நீ அப்பா இன்னும் ஒரு கல்ப காலம் இந்த பூமியிலே சௌக்கியமாக வாழ்வாய், நீ தளிக்க வைத்ததாகிற கொம்பாகிற அதுவும் கல்பகுருஷமாக மாறி சர்வக்ஷேமங்களையும் உனக்கும் கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்கும் என்று சொன்ன உடனே அந்த வேடனாக இருந்தவன் இப்பொழுது புரு சுண்டி, புரு என்றால் இரண்டு புருவங்கள் என்று சொன்னோம், அதனுடைய மத்தியிலே சுண்டி என்று சொன்னால் சுண்டத்தை உடையவன், அதாவது தும்பிக்கையை சிறிய அளவிலே உடையவன், விநாயகருடைய போலவே தோற்றமுடையவனாக நிலைமைக்கு மாறி ஆயிரம் வருஷம் ஜபித்தார் இந்த ஏகாட்சர மந்திரத்தை. அதனுடைய பிற்பாடு கணபதி வானவீதியிலே தோன்றி காட்சியளிக்கிறார். அப்பா என்ன வேணும் உனக்கு, வேண்டும் வரம் கேள் என்று அந்த விப்ரதனாய் வேடனாய் இருந்து இப்பொழுது பிரஜுண்டியா மாறி இருக்கக்கூடிய அந்த ரிஷியினிடத்தில் கேட்க, பகவான்

என்னுடைய பாதக மலமெல்லாம் அழிய பஞ்சமா பாதக மலமழிய பாத கமலம் ஒன்றையே நான் பெற வேண்டும். இனிமேலே நான் உலகத்திலே பெற வேண்டிய பாக்கியம் ஏது பாக்கி இருக்கிறது? உம்முடைய திருவடியிலே சேர்ந்து வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை அடைவதற்கு நீர் உபதேசித்த சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நாலு மார்க்கங்களையும் கடைப்பிடித்து தியானித்து உம்முடைய திருவடியையே நான் அடைய வேண்டும் என்று அவர் விநாயக பெருமானை துத்தித்து மகிழ்ந்தார். முக்கலரும் அப்படியே இருந்து அனுகிரகம் பெறும்படியா அருள் பண்ணி விட்டு சென்றார். புருஷுண்டி என்று சொல்லக்கூடிய பெயரோடு இந்த நிலையிலே பூலோகத்திலே இவர் வாழ்ந்து வருகிறார். காலத்திலே என்ன நடைபெறுகிறது? நாரத மகரிஷி அங்கே வருகிறார். அந்த நாரத மகரிஷியானவர் அங்கே வந்து பார்க்கிற பொழுது புருஷுண்டி மகரிஷி இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு அருந்தவம் இயற்றி கொண்டு பகவானையே அடைய வேண்டும், அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி விரதமெல்லாம் இருந்து அந்த அனுஷ்டான பலனாலே மோட்சத்தையே அடைய வேண்டிய நிலையிலே பகவானுடைய விநாயக லோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புருஷுண்டி மகரிஷி இப்படி பூமியில இருக்கிறார். நாம கொஞ்ச நேரம் முன்னாடி எது எதையோ சிந்தித்து வந்தோம் என்று சொல்லி இந்த புருஷுண்டி முனிவரை பார்த்த பிற்பாடு இவருடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் போன்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் கற்றார் மற்றார் பெற்றார் இவர்களெல்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நல்ல கதியை அடைந்தால் தானே இவருக்கு நல்ல கதி கிடைக்கும், பிதிரு ஆராதனையெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த பிதிரு தேவத ஆராதனை திருப்தியினாலே பிதிருக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண யாருமே தாங்கள் விடுதலை பெற்று பரம க்ஷேமத்தை அடையலாம் பரம மோட்சத்தையும் அடையலாம் என்பது சாஸ்திரங்கள் அல்லவான்னு சொல்லி நாரதர் திடீர்னு யமலோகத்துக்கு விசிட் கொடுத்தார். யமலோகத்துக்கு நாரதர் வந்த உடனே யம தர்மராஜா பயந்து போனான், நயந்தான், வியந்தான், என்ன ஆச்சரியம், நாரதருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி யமலோகம் வந்த காரணத்தை யமன் கேட்கிறான். நாரதரிடத்துல நான் யமலோகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கணும்னு வந்தேன்ப்பா, யமலோகம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்படி உன்னுடைய லோகமானது எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஊரினுடைய அருமை பெருமை சுற்றுப்புற சூழ்நிலை பயிர் பச்சைகள் செழிப்பு நிலம் ஆகாசம் இந்த பூமி பகுதிகள் கடல் பற்றம் என்னென்ன இருக்கிறதோ இந்த அழகுகளை எல்லாம் பார்க்கணும், சைட் சீயிங்காக யமலோகத்துக்கு வந்தேன். யாருமே யமலோகத்துக்கு போய் சைட் சீயிங் பார்க்க மாட்டான், நரகத்தில் இருப்பா இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போவா இல்லாட்டா மோட்சத்தடையத்துக்கு பூமியில் திரும்பி தவம் பண்ணுவதற்கு வருவா. எல்லாம் முடிஞ்சிருந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் ஆகியிருக்கிற ஜீவர்களாக இருந்தால் அப்படி யமலோகத்திலிருந்தே நேரம் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுவான் யம தர்மராஜா. சைட் சீயிங் பார்த்துட்டு திரும்பி பூமிக்கு வந்து சொல்றவாளே கிடையாது. அதுபட அது மாதிரி செய்தவர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னா கடோபநிஷத்தில் வரக்கூடிய நச்சிகேதஸ், அவன் யமலோகத்துக்கு போனான். அதே மாதிரி நாரதர் அவருக்கு எங்கும் திரிலோகம் செஞ்சார், எந்த இடத்துலையும் ஃப்ரீ அட்மிஷன், நோ அட்மிஷன் வித்தவுட் பெர்மிஷன் போர்டே கிடையாது அவருக்கு. எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் அவருக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுப்பார்கள். அப்படி யமலோகத்தை பார்க்கணும்னு போனவர் என்ன பர்பஸோட போனார்னு சொன்னால் இந்த பிரச்சுண்டியினுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன கதியில் இருக்கான்னு அந்த நரகங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு போனார். நவரத்தனமயமாக இருக்கக்கூடியதாக ஜொலிக்கிற அந்த பட்டணத்தையும் அங்கே 28 கோடி நகரங்கள் போல காட்சியளிக்கின்றது. ஆனால் அத்தனை நகரங்கள் எல்லாம் நரகங்கள், அதையெல்லாம் நாரதர் பார்த்தார். யமன் காட்டம் ரௌரவம் கும்பிபாகம் முதலான நரகங்கள் எல்லாம் உண்டு. அந்த கும்பிபாக நரகத்தில் பார்த்தா அந்த பிரச்சுண்டி முனிவருடைய உறவினர்களாக இருக்கிறவர்கள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய பாபங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக. ஆக அந்த புருஷுண்டி முனிவருடைய முன்னோர்கள் உறவினர்கள் அவர்களெல்லாம் கணேச சாரூபம் பெற்றவராக இருக்கக்கூடிய புருஷுண்டிக்கு உறவாயிருந்தும் கூட அவர்களெல்லாம் பரமசிரமத்தை அனுபவித்துக் கொண்டு நரகத்தில் கிடப்பதே நாரதர் பார்த்தார்.

யமலோகத்தை சென்று பார்த்து நாரத மகரிஷி அவனிடத்திலே விடைபெற்று திரும்பவும் வருகிறார். பூலோகத்துக்கு வந்து பூலோகத்திலே புருஷுண்டி முனிவர் இருக்கக்கூடியதாக இடத்துக்கு வந்து அவரிடத்திலே, புருஷுண்டி நீர் இங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விநாயக ஆராதனை பண்ணி கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு பரம போக்கியத்தோடையும் யோக்கியத்தையோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறீர். ஆனால் உம்முடைய முன்னோர்கள் உம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் காலஞ்சென்றவர்கள். யமலோகத்தில் கும்பி பாகம் முதலாக இருக்கக்கூடிய நரகங்களிலே விழுந்து துக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கரையேற்ற வேண்டாமா? அவர்களையெல்லாம் கடைசியேற்ற வேண்டாமா? அந்த காரியத்தை முதலிலே செய்துவிட்டு பிறகு உம்முடைய சொந்த காரியங்களை எல்லாம் பாரும் என்று பிருஜுண்டி முனிவருக்கு நாரத மகரிஷி நினைவூட்டி அவர் விடைபெற்று சென்றார். உடனே பிருஜுண்டி முனிவர் யோசித்து பார்த்தார், நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் பிதர்கள் இவர்களெல்லாம் இன்னும் ஆராதனை செய்து ஆண்டவனுடைய அருளாலே மகாகணபதியினுடைய லோகத்தை அடையலை, இன்னும் சாயுஜியாதி பதவிகளை அடையலைன்னு சொன்னால் நாம் மாத்திரம் அடைந்து அந்த பரமக்ஷேமமாக மங்களத்தை அனுபவித்து

நடைபெற்று சென்றார். உடனே பிரிஜுண்டி முனிவர் யோசித்து பார்த்தார், நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் பிதற்கள் இவர்களெல்லாம் இன்னும் ஆராதனை செய்து ஆண்டவனுடைய அருளாலே மகா கணபதியினுடைய லோகத்தை அடையலை, இன்னும் சாயுஜியாதி பதவிகளை அடையலைன்னு சொன்னா நாம் மாத்திரம் அடைந்து அந்த பரமக்ஷேமமாக மங்களத்தை அனுபவித்து என்ன பிரயோஜனம் என்று சொல் தோன்றிட்டவருக்கு. அதற்காக எந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் உலகத்தில் எல்லாரையும் முன்னேற்றமோ எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குமோ அதை முத்கல முனிவரிடத்தில் உபதேசம் பெற்று நாம் எல்லாம் இந்த நிலைக்கெல்லாம் ஆளாகி வந்திருக்கிறோம். நமக்கு கணேச சாரூபியம் நிலைமைக்கு தும்பிக்கை நெற்றியிலே உண்டாக முடியாத அளவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை திரும்பவும் நன்றாக விசேஷமாக இன்னும் ஆழ்ந்த ஞானத்தோடு ஆழ்ந்த அறிவோடு ஆழ்ந்த பற்றுதலோடு விடாப்பிடியாக நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதத்திலே அந்த கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாகிற சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று, அதே மாதிரி ஆவணி மாதத்திலேயும் கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாகிற சதுர்த்தி அது அங்காரக தினத்திலே வருமான அந்த விசேஷமான அங்காரக கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி என்று அதற்கு விசேஷம். மாசி மாதம் ஆவணி மாதம் இதெல்லாம் அதற்கு எடுப்பாக சிறந்தவை. அந்த மாசி மாதத்திலே வரக்கூடியதாகிற அமரபட்ச சதுர்த்தி திதியிலே இந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து இந்த விரதமானது ஒரு வருஷம் பூராவும் ஒவ்வொரு சதுர்த்தியும் விடாமல் மாதந்தோறும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி ரெண்டையும் விடாமல் அனுபவித்து ஒரு வருஷ காலம் பூர்த்தியாக்கி அடுத்து மாசி மாதம் வருகிற அளவிலே அந்த சங்கடகர சதுர்த்தியை விசேஷமாக கொண்டாடி ஒரு வருஷ காலம் விடாப்பிடியாக செய்து வருகிறார் இந்த பிரிஜுண்டி முனிவர். அவர் செய்ததாக இருந்த சங்கடகர சதுர்த்தி விரத பலன் ஒரு நாள் அனுபவித்ததற்கே இவ்வளவு க்ஷேமங்கள் எல்லாம் கிடைச்சதேன்னு அனுபவித்தார். ஒரு சதுர்த்தி விரதம் இருந்ததுக்காகவே உடனே அவர்களுக்கெல்லாம் அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம் பாப விமோச்சனம் சோக விமோச்சனம் ஏற்பட்டு அவர்களுக்கெல்லாம் தெய்வ விமானங்கள் கணேசருடைய ஆலயத்திலிருந்து வந்து அந்த கணேசருடைய அருளினாலே அவர்களெல்லாம் விமானம் ஏறி சமானம் இல்லாமல் அந்த லோகத்தில் சென்று கணேச சாரூபியம் அதுக்கு முன்னே சாலோக்கியம் சாமீபியம் கடைசியில் கணேச சாயுஜ்யம் என்ற அளவில் அடைகின்ற அளவுக்கு மிகச்சிறப்பான பதவிகளை எல்லாம் பெற்றுவிடுகிறார்கள். பிரிஜுண்டி முனிவருக்கு மிகுந்த சந்தோஷம், நாரதற்கும் அதனாலே பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்டதாக இந்த சதுர்த்தியை அங்காரக தினத்தில் ஏன் கொண்டாட வேண்டும், அதில் என்ன சிறப்புன்னு சூத பௌராணிகளிடத்தில் கேட்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம். இதையெல்லாம் பெரிய மகர்ஷிகள் பெரிய புராணிகள்லாம் சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. விநாயக புராணமும் 18 புராணங்களிலே ஒரு புராணம். அந்த மகாபுராணத்தில் நமக்கு பெரிய முனிவர்கள் முத்கலர் காஷ்யபர் போன்றவர்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார்கள். உப புராணங்களில் சேர்ந்த இந்த கதைகளையெல்லாம் தமிழ்படுத்தியும் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் போன்றவர்கள்லாம் தமிழ் பாடல்களாக ஆக்கி தந்திருக்கிறார்கள்னு சொன்ன அப்போது பிரம்மாவனிடத்தில் போய் கேட்குறாள் அந்த கதையை. அவர் சொல்கிறத அப்படியே சூத்த பௌராணிகர் சௌனகாதிகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். கிருதவீரியன் கிருதவீரியன்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜா மத்திய தேசத்தில் ஒரு பெரிய பட்டணத்தில் சையமலை சாரலிலே ராஜா ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாபம் சாபம் கோபத்தினாலே புத்திர பேரில்லாத கொடுமை இருந்தது. அப்படி புத்திர பேரே இல்லையேன்னு சொன்ன உடனே தன்னுடைய பத்தினியோடு மனது வருந்தி காட்டுக்கு போய் ராஜா ராஜரீகத்தையெல்லாம் விட்டுவிட்டு அன்னபானாதிகளையெல்லாம் நீக்கி காற்றையும் சருகையுமே சாப்பிட்டு மிகவும் வாடி கடுந்தவத்தோடு அபர்ணா எய்னமகா சண்டிகா எய்னமகா என்றெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் வருவது போல பர்ணம் கூட இலை கூட சாப்பிடாமல் சருகு கூட சாப்பிடாமல் அப்படியே தவம் பண்ணி கொண்டுதான் அவனுடைய பத்தினியாகிற சுஷீலையும் அப்படியே கண்ணில் தண்ணீரை வழித்து கொண்டு அந்த கண்ணீர் வளம்பெறுக அதனாலே இறைவனிடத்தில் பக்தி உண்டாக பகவானையே தியானம் பண்ணிக்கொண்டு விக்னேஸ்வர உபாசனம் பண்ணி கொண்டிருந்தாள். அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலன்றி உலகத்தில் வாழ்க்கை இல்லை, இல்லாவிட்டால் ரெண்டு பேருமே பிராணனை விட்டு விடுதுன்னு தீர்மானம். அப்பொழுது பிதிருதேவத்தைகளை எல்லாம் ஆராதிக்கும் முடியாகவெல்லாம் அறிவு ஊட்டப்பெற்றார்கள். அதே மாதிரி சத்தியலோகத்துக்கு போய் நான்முக பிரம்மனை வணங்கி சிருஷ்டிகர்த்தாவாகிற பிரம்மாவனிடத்தில் இந்த பிதிருதேவத்தைகள் மூலமாகவெல்லாம் கேட்டு ஏன் இந்த கிருதவீரியன் தம்பதி சுஷீலா தம்பதிகளுக்கு குழந்தை பேரே இல்லையே பகவானே என்ன பாபம் இதுன்னு சொன்ன பொழுது அவருடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன் கேளு. பிதிருதேவனேன்னு சொல்லி கிருதவீரியன் முற்பிறவியிலே அதே ஊரில் சாம்பன்கிற பேரில் ராஜகுலத்தில் பிறந்திருந்தான். அவனுக்கு ஒரு கணேசன் ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பிறவியில் பிராமணர்களையெல்லாம் அடிப்பது உதைப்பது வழிப்பறி கொள்ளை செய்வது இப்படி அதன் மூலமாகவே சாப்பிட்றதுன்னு பழக்கம் பண்ணிட்டுருந்தார்கள். அவனுடைய பிள்ளையாகிற கணேசனும் இந்த கிருதவீரியனுடைய விஷயத்தில் கேட்குற அந்த கதையில் வருகின்ற சாம்பனும் அப்பா பிள்ளைகள். இந்த சாம்பன் என்ன பண்ணினா அவன் வேட்டையாட போயிருக்கிறதாக நிலைமையில் மற்றவர்களையெல்லாம் அடித்து ஒடுக்கி இப்படியெல்லாம் ஆகாரம் பண்ணிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்றைக்கு எந்த ஆகாரமுமே கிடைக்கல.
பட்டினியாகி பசி

பலியாகி கிடக்கிறான். அவருடைய பிள்ளை கணேசன் அதற்கு முதல் நாளைக்கே பட்டினி கடந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து சேர்கிறான். தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை திறக்க கூட முடியல, ரொம்ப சிரமப்பட்டு திறந்து உள்ளே போய் படுத்துக்கிறான். அவன் படுத்துக்கொண்டு கதவை தாளிட்டு கொண்டு அவன் படுத்தவன் படுத்தவன்தான். அன்னைக்கு பூரா ஆகாரமும் இல்லை, எந்த உணவும் இல்லை, பானம் இல்லை, அன்னம் இல்லை. அப்படி பட்டினியோடு அன்றைக்கு இருந்து கிடந்து அன்றைக்கு இரவு அவனுடைய பிராணன் போய்விடுகிறது. பசி பட்டினியினாலே சரீரத்தில் உயிர் தங்கல்ல. அவருடைய பிதாவாக இருக்கக்கூடிய சாம்பனும் அவனை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அவனும் அந்த மறுநாள் கார்த்தால கிளம்பி வந்து பார்க்கிற பொழுது வீடு தாளிட்டு இருந்தது, வெளிப்பக்கத்துலேருந்து திறக்க முடியலே. சிவரேறி குதித்து வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த கதவை திறந்து அந்த ரூம் பக்கத்தில் பார்க்கிறான். தன்னுடைய பிள்ளையாகிற கணேசனை கணேசா கணேசா கணேசான்னு மூன்று முறை கூப்பிட்டான்.

கணேச சரணம் என்று பஜனை பண்ணினால், பக்தி பண்ணினால், பஜித்தால், அவனுடைய நாமத்தை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கணேசான்னு தன்னுடைய பிள்ளையை நினைத்து மூன்று முறை கூவினனாகிற ராஜகுலத்தைச் சேர்ந்த அந்த சாம்பனுக்கும் கிடைக்கிறது. அவனும் உள்ளே சென்று தன்னுடைய பிள்ளை இறந்து கிடக்கிறானே என்று சொல்லி அவனுடைய திருமேனி மீது விழுந்து அழுது ஓ என்று கதறினான். கணேசா என்று மூன்று முறை கூவினதாகிற ஒரு புண்ணிய காரியமானது அவன் வழிப்பறி கொள்ளை செய்தது, பல பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டது போன்ற பாபங்களை எல்லாம் விலக்கி அவனுக்கும் அந்த சரீரமானது உயரானது நழுவ முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தினம். அவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய கணேசன் உயிரை விட்ட தினமோ சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முன்தினம். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் முதல் நாள் பட்டினி கிடந்து இரவெல்லாம் கண்விழித்து மறுநாள் விநாயகரை ஆராதித்து விசேஷ பட்டினிகள் மூலமாக தன் உடம்பை ஒருக்கி கொண்டு அதே மாதிரி பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி கணேசனையே தியானித்து கணேச ஜபத்தோடைய அன்னைக்கு வருது. அன்றைய இரவும் கண்விழித்து மறுநாளைக்குத்தான் பாரணை பண்ண வேண்டும் என்றதாக உரமே சங்கடகர சதுர்த்தி விரதம், ஆவணி சதுர்த்தி விரதம். அதுவும் விசேஷமாக இப்படி இந்த சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டிப்பதிலே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தின்னு சொல்லி கிருஷ்ணபட்சத்திலே அங்காரக தினமாக இருக்கிற செவ்வாய்க்கிழமைக்கு இந்த சதுர்த்தி வருமானால் அந்த மாசி மாதத்தில் வருகிற அந்த சதுர்த்தியிலேருந்து தொடங்கி ஒரு வருஷ காலம் எல்லா சதுர்த்திகளையும் கொண்டாடி விநாயக உபாசனையினாலே க்ஷேமத்தை பெறணும்னு இந்த விரதத்தினுடைய கல்பம் அதனுடைய வழிகளெல்லாம் சொல்லுகின்றது. அந்த முறையிலே எந்த விதமான புண்ணியமும் பண்ணுகிறாத இந்த ராஜவம்சத்தில் பிறந்த சாம்பனும் கணேசனும் முதல் நாள் ஒருவனும் மறுநாள் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றே இரண்டாம் அவநாயகருடைய அந்த ராஜாவுமாக உடம்பிலிருந்து உயிர் நழுவ பிராணனை விடுகிறார்கள். ஆகா, எந்த புண்ணியமும் பண்ணாவிட்டாலும் கூட, எந்த தவமும் பண்ணாவிட்டாலும் கூட சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றைக்கு பட்டினி கிடந்து எந்த ஆகாரமும் சாப்பிடாமல் இலை சேர்க்க கூட உண்ணாமல் தவத்தில் இருப்போரை போல சிவத்தை தியானித்து சிவமாகிற கணபதியை தியானித்து இவன் உயிர்விட்டான் என்று சொல்லி அவனையும் கணேச லோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு விமானங்கள் எல்லாம் வந்தன சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலே. அவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கணேசனும் முதல் நாள் பட்டினி இருந்தான், ஆனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தானே அவனுக்கு தகனம் முதலான கிரியைகள் எல்லாம் நடந்திருக்கான். அந்த முறையிலே அவனும் புண்ணியம் பண்ணினான். இப்படி சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முதல் நாள் திருதியை என்றைக்கும் சதுர்த்தி என்றைக்கும் பட்டினி பசி இல்லாமல் இருந்து ஈஸ்வர உபாசனம் பண்ணி கணேச பக்தியை பண்ணி ராத்திரியும் கண்விழித்து இப்படி சிவராத்திரி போல வைகுண்ட ஏகாதசி போல ஒரு விசேஷ விரத தினமாக இதை அனுஷ்டித்தார்கள் இரண்டு பேரும். தங்களை அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அதனாலே அவனுக்கும் விமானம் வந்து கணேச லோகத்தை அடைந்தான் என்று இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தெரிந்தோ தெரியாமலோ அனுஷ்டித்தால் கூட அவர்களுக்கும் வைகுண்டம் கைலாசம் என்று சிவபக்தர்கள் விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் முறையாக கிடைப்பது போல கணேச லோகமானது கிடைத்து அவர்கள் பரமக்ஷேமத்தை அடைந்தார்கள் என்று இந்த சங்கடகர சதுர்த்தினுடைய விரத மகிமையானது சொல்லப்படுவதிலே இந்த அங்காரகனுடைய தினத்தில் அனுஷ்டிப்பதில் என்ன விசேஷம் என்று சூத்த பௌராணிக இடத்துல சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் மேலும் கேள்வி கேட்கிறார்கள். சுவாமி, சாதாரண சதுர்த்தி அது திதி, அது ஆவணி மாதத்தில் வருகிறது, அந்த சதுர்த்தியும் கொண்டாடணும், பிள்ளையார் சதுர்த்தியாக மாசி மாத சதுர்த்தியும் கொண்டாடணும்னு எல்லாம் சொன்னீர்கள், இந்த அங்காரக தினத்தில் இந்த சதுர்த்திக்கு என்ன விசேஷம், அதில் என்ன சிறப்புன்னு கேட்டார். அப்பொழுது சொன்னார், இந்திரன் பிரம்மா முதலானவர்கள்லாம் சபையில் இருந்து அழகான கதைகளை தான் சொல்லுகிறார்கள். பரத்வாஜர் பரத்வாஜர் என்று சொல்லக்கூடிய மகரிஷிக்கு ஆண்டவனுடைய அருளினாலே தெய்வ கட்டாட்சத்தினாலே லோகம் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே அவருடைய வீரிய சம்பந்தமாக பூமியிலே ஒரு ஆண் குழந்தை தோன்றிட்டு அந்த ஆண் குழந்தைக்கு

செக்கச்செவேலந்து செவ்வானத்தை போல தோன்றினான் அங்காரகன். அங்காரகனுக்கு அதிதேவத சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமியும் செக்கச்செவேல் திருமேனி படைத்தவர், சிவபெருமானும் சென்னிரம் படைத்தவர். அங்காரகனும் செக்கச்செவேல் இருப்பான். குஜன் என்றவனுக்கு பேரு. பூமி தேவியின் மீது அவன் அவதாரமானான் ஆண் குழந்தை ஆகினாலே குஜன், பூமகன், புத்திரன், தரணி புத்திரன் அப்படியெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த பூமி மேலே விழுந்து அந்த ஆண் குழந்தையை பூமி தேவி எடுத்து வளர்க்கிறாள் அங்காரகன் என்று பெயரிட்டு. அவன் குழந்தையை வளர்ந்து சரியாக ஆன உடனே அவனுடைய பிதா யாருன்னு கேட்கிறான் அந்த அங்காரகன். அம்மா அவனிடத்தில், அப்பா உன்னுடைய அப்பாவை காட்டுகிறேன் வா அழைச்சின்னு போனாள். பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமத்தில் பரத்வாஜனிடத்தில் கொண்டு போய், உங்களுடைய குழந்தை இவனை நான் வளர்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் அருளாலே கிடைத்தது, அதனாலே பூமகன் குஜன் என்றெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. அங்காரகனாக இருந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் நடக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும்னு பரத்வாஜ இடத்துல ஒப்படைத்தார். பாரத்வாஜ கோத்திரம் அங்காரகன். அந்த பாரத்வாஜ கோதோர் போசனையாகிற அங்காரகனை அப்பாவின் இடத்துல அம்மா ஒப்படைத்த உடனே இந்த பூமி தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் அப்பாவினாலே உபநயனமெல்லாம் செய்விக்கப்படுகிறான். வேத உபதேசங்கள், விசேஷமான மந்திரோபதேசங்கள் இதெல்லாம் செய்து கணபதியினுடைய மகாமந்திரமாகிற ஏகாட்சியை எல்லாம் பரத்வாஜர் அங்காரகனை உபதேசித்து அடுத்த கானகத்திலே சென்று, அப்பா நீ தவம் பண்ணு, மேலும் மேலும் தவம் பண்ணினியான அந்த பிள்ளையாருடைய அருளினாலே நீ பேரருள் வருவாய், மேலும் மேலும் உயர்வாய் என்று அனுகிரகிக்க, இளம் வயதிலேயே அங்காரகன் தனியாக சென்று கானகத்திலே பரணசாலை அமைத்துக் கொண்டு கடுந்தவம் ஆற்றினான். மகாகணபதியை உபாசித்தான்.

వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభ అవిఘ్నం కురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా. తింగళని జడైపెరుమాన్ పూజయాற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடல் புவி வரை பின்னடியோன் ஆதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கு அவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்கள சின்மய மதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மட படை உடுத்து வளரும் நன்றே. வாரி மடமடை உடுத்து வளரும் நன்றே என்றெல்லாம் பெருமானை மகாகணபதியை துதித்து விநாயகருடைய பேரருள் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த விநாயகருடைய பேரருளில் என்ன வேண்டும் அப்பா என்றெல்லாம் அவன் கேட்ட பொழுது பரத்வாஜர் இடத்துல வளர்கின்ற நான் அமிர்தம் சாப்பிடக்கூடிய தேவர்களோட தேவர்களாக கலந்து நானும் அமிர்தத்தை உண்டு எந்த நாளும் அழியாது இருக்கக்கூடிய வரத்தை அமுதனாக பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆகாசத்தில் உலவக்கூடிய நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக நானும் விண்ணுலகத்திலே சஞ்சரிக்கக்கூடியதாகிற பயனை பலனை பெற வேண்டும் என்று அங்காரகன் பிரார்த்தித்து கொண்டான். அப்படியே ஆகுக என்று விநாயகருடைய அருள் கிடைத்தது. அந்த ஏகாட்சர மகாமந்திரத்தை ஜெபித்து அவனும் சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய விரதத்தை எல்லாம் விசேஷமாக அனுஷ்டித்து மகான்கள் ஆசீர்வாதத்துடனே பரத்வாஜருடைய ஆசீர்வாதத்துடனே விண்ணுலகம் கொண்டு போய் சேர்க்க பெற்று தேவலோகத்திலே தேவர்களோடு இருந்து அமிர்தத்தை சாப்பிட்டு அழியாத பெருந்தன்மையை அடைந்தான். அழியாத பெருந்தன்மை அமுதர்கள் மிருத்யுனா அழிவு, அமிருத்யுனா அழிவில்லாதது, அமிர்தத்தினாலே அது கிடைக்கும். அதை பெற்றது மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் அங்காரகன் என்று மூன்றாவது நிலையிலே சொல்லப்படுகின்ற ஒரு விண்ணுலகத்தினுடைய நவகிரகங்களிலே ஒரு கிரகமாக நவகோள்களிலே ஒன்றாக

நிலைமையை பெறுவதற்கு அங்காரக தினத்திலே சதுர்த்தி வருமான அந்த சதுர்த்தி மிக விசேஷம். அங்காரகனாக இருக்கக்கூடிய அவனுக்கே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது பரம சௌக்கியங்களை கொடுத்தது. இன்னைக்கும் நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறான். தேவர்களுள்ளே ஒருவனாக ஆகியிருக்கின்றான். பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த அந்த அங்காரகனுக்கு அத்தனை சிறப்பு, பூமி பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் இவ்வளவு பெருமை பெற்றான் என்று சொன்னால், சங்கடகர சதுர்த்தியினாலே அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனாலே சங்கடங்களெல்லாம் ஹரணமாகி எங்கேயோ பூமியில் பிறந்தாலும் கூட சாமியாக ஆகக்கூடிய அளவுக்கு, மேல் நோக்கம் கொண்டு பெரிய இடத்தையெல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு சௌக்கியங்கள் கிடைத்தன. அத்தனைக்கும் அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைதான் என்றெல்லாம் சிறப்பாக சொன்னார்கள். அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். பிதிருதேவதைகளுடைய அருளையும் பெற்று அவர்களுடைய அனுகிரகத்தினாலே முன்னோர்களெல்லாம் நல்ல கதியை அடைய முடியாத க்ஷேமத்தை அடைவது போல, இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி மாசி மாதத்திலே வருகின்றதாகிற விசேஷமான இந்த சதுர்த்தி, இவையெல்லாம் ஒவ்வொரு ருதுவுக்கும் குறிப்பிட்ட ருதுக்களிலே வருகின்றவை. அது மட்டுமல்லாமல் உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயன புண்ணியகாலம், ஆடி மாதம் ஆனவுடனே ஆவணி வருகிறது, தை மாதம் ஆனவுடனே மாசி மாதம் வருகிறது. இந்த மாசி மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் மிகச்சிறந்த பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதாகிற நிலைமையிலே இந்த சங்கட ஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது, ஒரு சமயத்திலே நாரதரானவர் ஒரு பெரிய பழத்தை கொண்டு வந்து மகா தேவனாகிற பரமேஸ்வரனிடத்திலே கொடுத்தாராம். அந்த பரமேஸ்வரனிடத்தில் அந்த கொடுத்த பழத்தை பக்கத்தில் பிரம்மதேவன் இருந்தார். பிள்ளையாரும் சுப்பிரமணிய சுவாமியுமா அந்த கைலாச மலையிலே பரமேஸ்வரன் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் கேட்குறார், பிரம்மாவை பார்த்தப்பா, இந்த மாதிரி ஒரு பழத்தை கொண்டு வந்து உன் பிள்ளை நாரதன் என்கிட்ட கொடுத்து பெரியவாளை பார்க்க வந்தா கையில் கைத்தலம் நிறைகணும்னு பழத்தோடு போகிறது, ஒரு அவளுக்கு காணிக்கைகளோடு சின்ன நமஸ்காரம் பண்ணுறதுன்னு வழக்கம்தான், ஒரே ஒரு பழத்தை கொண்டு வந்தானே உன்னுடைய பிள்ளை, இதை யாருக்கு கொடுக்கறது, நான் விநாயகருக்கு கொடுக்குறதா முருகனுக்கு கொடுக்குறதா, ரெண்டு குழந்தைகள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னாராம் பரமேஸ்வரன். பிரம்மா சொல்லிட்டார் உடனே சட்டன, சுப்பிரமணிய சுவாமி குழந்தை முருகன் சின்னவன் தான், பழத்தில் ரொம்ப பிரியன், குழந்தை முருகனுக்கு தான் பழம் கொடுக்கணும், அவருக்கே கொடுத்துருங்கோன்னுட்டான். பிரம்மா சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஆதி பிராமணன், வேத பிராமணன், முதல் அந்தணன், அவன் சொல்கிற வார்த்தைக்கு அப்பீல் உண்டோ பரமேஸ்வரன் உடனே இந்த முருகன் கையில், குழந்தை முருகன் கையில் பழத்தை கொடுத்துட்டாரான். இது விநாயக புராணத்தில் வரக்கூடிய பழங்கதை, பழங்கதை பழத்தை பற்றினதாகிற கதை. அப்படி கொடுத்துட்ட உடனே பிள்ளையார் ஒரு முறை முறைச்சு பார்த்தாரா இந்த பிரம்மாவை, ஓ பிரம்மதேவரே, நீர் என்ன நினச்சினீர், என்ன என் தம்பியாக இருக்கிற முருகனுக்கு முதலிடம் கொடுத்து அவனுக்கு பழத்தை கொடுக்க சொல்லிவிட்டீரே,

சேயவன் செய்யவன் என்றே அவனுக்கு பேர். அதனால சேயவனாக இருக்கக்கூடிய அங்காரகனாக மாறி விண்ணுலகத்திலே சஞ்சரித்து கொண்டு இன்றைக்கும் செவ்வாயாயிருந்து பூமி சம்பந்தமான அருளையெல்லாம் ஜனங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறான். அந்த செவ்வாயானவன் அந்த

தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே என்று அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுவார். அப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே விநாயகருடைய திருப்புகளை சொன்னதுக்கு கருத்துக்கு மாறா பழம் கொடுத்ததாக விநாயக புராணமானது இந்த சர்க்கங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. கொடுத்த உடனே பகவான் பரமேஸ்வரன் கொடுத்து விட்டாலும் சிவபெருமான்கிட்ட கோபம் இல்லை, பிரம்மா பார்த்து முருகனுக்கு கொடுன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாருன்னு பிரம்மா பேரில் கோபம் வந்து கொடுத்து விநாயக பெருமானுக்கு பிரம்மாவை சுப்பிரமணிய சுவாமியும் கோபிச்சுருக்கார். தலையில் குட்டினார்னு கதையெல்லாம் தாரகத்துக்கும் ஏரகத்துக்கும் மரத்தும் மந்திரம் சொல்லுன்னு கேட்டு அவர் விழிச்ச போது, ஆனால் விநாயகருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார். பயந்து நடுங்கி பிரம்மா என்னை ஒன்றும் பண்ணிடாதீர் மகாகணபதே, நான் செய்தது குற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கட்டும் க்ஷமிக்கணும்னு கிட்ட விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தார். அப்படி பிரம்மதேவன் பெரிய சிருஷ்டிகர்த்தா, நேற்றுக்கு பிறந்த குழந்தை இந்த விநாயகர், இந்த விநாயகராக இருக்கிற சின்ன பிள்ளையாட்டையும் இப்படி தப்பு தண்டாவை பண்ணிட்டு மாட்டின்ட்டு எம்பாரசிங் பொசிஷனில் ரெண்டு கட்டானா திண்டாடு இன்னும் வீழ்ச்சிருக்காருன்னு பார்த்து இந்த பெரிய தேவசபையில் சந்திரனுக்கு பரிகாசமாக தோணித்து சிரிச்சுட்டான். சபையில் எப்பொழுதுமே ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் இருக்கிறதாக இடத்துல ஓப்பனாக இப்படி சிரிப்பை எல்லாம் காட்டி தன்னுடைய விருப்பு வெறுப்பை காட்டுறதுங்கிறது அபத்தமான காரியம். அவசரப்பட்டு சந்திரன் சிரித்த உடனே மகாகணபதிக்கு வந்துடுது கோபம். அவன் பேரில் சந்திரா இவ்வளோ பெரிய சபையில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவரை நான் கோபித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் நீ சிரித்து அவரை அவமானப்படுத்தலாமா? எப்போ இந்த பிரம்மதேவனையும் என்னையும் இந்த சபையிலே சிரித்து நீ அவமானப்படுத்த முயன்றாயோ உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சு போய் உன்னுடைய பூர்ண சந்திரிகையினுடைய ஒளி நிலவெல்லாம் அழிஞ்சு போய் நீ கருப்பாக இருட்டாக ஆக கிடவா.

வாயிலே சபிச்சு விடுறார் சந்திரனை. சந்திரன் அப்படி சாபத்தை பெற்ற உடனே, சுவாமி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒளி இல்லையானா நான் எப்படி போய் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவிக்கிறான். அப்படியானால் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முறையாக கற்றுக்கொண்டு தபசிலிருந்து நீயும் அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அதோடு மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி விரத தினத்தன்றைக்கு நீ இப்பொழுது சாயங்காலத்தில் உதயமாறியோ அந்த சந்திரோதயத்தில் உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு தான் அந்த விரதத்தை ஏற்றுகிறவர்கள். மாலை காலத்தில் அருகம்புல்லுனாலையெல்லாம் என்னை அர்ச்சித்து அந்த பூஜையையும் அந்த ஜபத்தையும் தபத்தையும் பண்ண வேண்டும். உன்னை தரிசனம் பண்ணாமல் என்னை மாத்திரம் அது பூஜித்தா அது உனக்கு பலன் தராது. கடைசியில் இந்த பூஜை முடிஞ்ச உடனே உனக்கும் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி உன்னையும் மகிழ்வித்து உன்னையும் பூஜிப்பார்கள் உலகத்து மக்கள் எல்லாம். அதனால் உனக்கும் க்ஷேமம் ஏற்படும், லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும். இந்த சங்கடகர சதுர்த்தின்றதாகிற விநாயக விரதம் இருக்கிறதே, அதற்கு சந்திரனை பார்த்து விட்டு தான் சாயங்காலம் ஆரம்பிக்கணுங்கிறதாகிற முறையும் அமையும். அதனால் உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, ஊருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை, வீட்டுக்கும் பெருமை, பாருக்கும் பெருமை, எல்லாருக்கும் பெருமை என்று சொல்லி மகாகணபதி சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அதன் பிரகாரம் சந்திரனும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து மகா பலனை எல்லாம் பெற்றான் என்று அவனுக்கு திரும்பவும் ஒளியெல்லாம் கிடைத்தது. ஒளி கிடைத்து இன்றைக்கும் ஆகாசத்திலே சென்று நீ ஒளிவிட்டு கொண்டு வரணும் அனுகிரமணியின் விக்னேஸ்வரருடைய அருளினாலே இன்றைக்கும் பரமக்ஷேம மங்களத்தோடு இருக்கிறான். மங்களனாக இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு அனுகிரமணினதுனால தான் மங்கள தினமாக செவ்வாய்க்கிழமைக்கு மங்களன் மங்களன் என்று பெயர் ஏற்பட்டது. அதேபோல் சந்திரனுடைய தினம் திங்கள், திங்கட்கிழமையாகிற அதற்குரியவனாகிற சோமன், அந்த சந்திரனானவன் உதயமான பொழுது உதயத்தை பார்த்து விட்டு சந்திரோதயமான உடனே அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியம் கொழுக்கட்டை விசேஷமான நைவேத்தியம்

மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தோரு மகர ஜலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக வளைமுறி இக்கோடு லட்டுகம் இப்படியெல்லாம் அருணிகர்நாதருடைய திருப்புகளிலே அருணிகர்நாதர் வாக்காலே விநாயகருடைய ஆகாரங்களையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அவற்றையெல்லாம் நைவேத்தியம் பண்ணி விசேஷமாக வழிபட்டான் சந்திரன். அந்த சந்திரன் வழிபட்டு சங்கடகர சதுர்த்தி விநாயகராக அவரை உபாசித்த பெருமையோடு அவனுக்கும் வழிபாடு நடக்கும்படியாக அவனுடைய உதயமான பிற்பாடு அவனை கண்டு தரிசித்து சந்திர தரிசனமான உடனே தான் தொடர்ந்து மகாகணபதி பூஜை. அது சங்கடகர சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று பெருமையாக இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாகவும் அமைகின்ற காரணத்தினாலே மார்கழி மாதமாக இது இருந்தாலும் கூட ஜனவரி மாதம் 24ஆம் தேதியாக அமைகின்றதாக இருந்த தை மாதத்தில் வருகின்றதாக இருந்த சதுர்த்தியும் கூட விசேஷம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைகின்ற பெருமையை கொண்டு நாம் இந்த மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் நிகழ்ச்சியாக புகழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் நினைத்து கொண்டோம். அப்படி கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இப்படிப்பட்ட பலவிதமான விரத கதைகளெல்லாம் நமக்கு புராணங்களிலிருந்து கிடைக்கின்றன. இன்றைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்திரப்பிராப்தி கிடைக்கும் என்று சொல்லி கிருத்தவீரியனுடைய கதையெல்லாம் கேட்டோம். அவருடைய மனைவி சுஷீலையும் அந்த விரதத்தையெல்லாம் அனுஷ்டித்து சத்புத்திர பிராப்தியெல்லாம் அடைந்து புத்துங்கிற நரகத்திலிருந்து கடைத்தேற பெற்று பிதர்லோகத்தில் தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ண அந்த தெய்வ ஆசீர்வாதத்தினாலையும் கணபதியினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் சங்கடகர சதுர்த்தி விநாயக பூஜை இந்த விரத அனுஷ்டானத்தினாலையும் பிள்ளைப்பேறு பெற்று நல்ல புத்திரர்களை எல்லாம் பெற்றார்கள். அந்த பிள்ளையைத்தான் பார்த்து இந்த கதைகளை எல்லாம் மகான்கள் சொன்னார்கள் என்று விநாயக புராணத்தினுடைய செய்திகள். இப்போ ஏற்பட்ட மகாகணபதியினுடைய வடிவமோ தேவ சரீரம், மிருகத்தை போல யானையை போல தலை, அவருடைய பாதங்கள் ரெண்டும் பூதங்களை போன்ற குட்டை கால்கள். அப்படி தேவகணம், பூதகணம், மிருககணம் எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பதனால தான் அவருக்கு கணாதிபதி, கணானாம்பதி, கணேஸ்வரன், கணா அத்தியட்சன், கணநாதன், கணராஜன் இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்கள். அந்த மகாகணபதியை சங்கடகர சதுர்த்தி மாத்திரமல்லாமல் எல்லா சதுர்த்திகளிலுமே விசேஷமாக உபாசிக்க வேண்டும். அவருடைய திதி சதுர்த்தி திதி என்று பிறந்த தினம் கொண்டாடப்படுவதோடு அவருடைய நட்சத்திரம் உத்தராஷாட நட்சத்திரம் என்றும் அவருக்கு உரியதாகிற சிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றும் இப்படி பலபட புராணங்களெல்லாம் நமக்கு சிறப்பான செய்திகளை தெரிவிக்கின்றன. இந்த சங்கடகர சதுர்த்தி தினமாகிற இந்த நாளிலே தை மாதம் பிறந்து மக்கர சங்கராந்தி புண்ணியகாலமெல்லாம் ஆகி விசேஷமாக இருக்கிற இந்த உத்தராயண புண்ணியகாலத்திலே அந்த மகாகணபதியை நாம் உபாசித்து விக்னேஸ்வருடைய பேரருளாலே பரம க்ஷேமங்களை எல்லாரும் அடைய வேண்டும். இந்த விரதங்களை எல்லாம் பலரும் இந்த நாளிலேயும் அனுஷ்டித்து வருகிறார்கள். அதனுடைய பலாபலன்கள் தெரிந்து கொள்ளாமல், அதனுடைய பெருமைகள் தெரிந்து கொள்ளாமல் சும்மா அனுபவிப்பதை விட புராணத்தில் சொல்லியிருக்கிற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு தும்பிக்கை அண்ணல் இடத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய திருவடியிலேயே நம்பி கை வைத்து, ஆனால் அவருடைய உண்டியலிலே நம்பி கை வைச்சுடாதபடிக்கு பரம பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, புத்தியோடு, சித்தி புத்திகளை

எல்லாம் அருள்பாலிக்கும்படியாக அருள் பெறும்படியான அளவில் நாம் பேர் பெறும்படியான அளவுக்கு பாடுபட்டு ஈடுபட்டு பக்தி செய்தால் அந்த அண்ணல் இன்றைக்கும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார், அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். அந்த மகாகணபதியினுடைய பேரருளாலே பரம க்ஷேமங்களை எல்லாரும் அடையலாம், மோட்ச பரியந்தம் கொண்டு போய் விடுவார். விருச்சுண்டி முனிவரும் பிறகு சாயுஜ்ய பதவியெல்லாம் அடைந்து விநாயகருடைய சாரூபியத்திலிருந்து சாயுஜ்யம்னு சொல்லதாகிற மோட்சத்தை

என்று திருப்புகள் சொல்லுமா போலே சாலோகத்திலே சாமீபத்திலே சாய் சாரூபியத்திலெல்லாம் தொண்டர்கள் இருக்க முடியும். சாயுஜியத்திலே இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டு இரண்டும் ஒன்றாகி அத்வைத்த மோட்சத்தை அடைந்து விடுவதனாலே அங்கே தொண்டர்கள் கிடையாமையினாலே அருணகிரநாதர் ஊனேர் எலும்பு என்ற திருப்புழிலே கூட மூன்று முக்தி நிலையில் மாத்திரம் தொண்டர்களை சொன்னார். ஆகையினாலே நாம் எல்லாம் தொண்டர்களாக இருந்து கர்ம பக்தி சரியை கிரியை யோகம் ஞானம் சித்தசுத்தி யோகம் அந்த யோகத்தினாலே பரஜானம் அடைந்து ஜீவனானது சிவனாகவே மகா கணபதியாகவே மாறக்கூடிய அளவுக்கு அத்வைத்த மோட்சத்தை பெறுவதற்கு இந்த விரதங்களிலெல்லாம் பரம நம்பிக்கை கொண்டு அதில் சொல்லியிருக்கிற முறைகள் படி விடாமல் அழகாக நீராடி உடம்பெல்லாம் வெந்நீராடி ருத்ராட்சம் அணிந்து அந்த நாட்களிலே சிரத்தையாக பட்டினி பசியெல்லாம் கிடந்து தேகத்தை மறந்து ஆண்டவனையே நினைந்து இரவும் பகலும் கண்விழித்து அவனுக்காகவே இந்த ஜீவன் என்று வாழ்ந்து அவனுடைய பேரர்களை பெற வேண்டும் என்று சொல்லி

0: पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। सङ्कटहरचतुर्थीव्रतप्रिय महागणपतिमूर्तिः जय।
1: சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பெருரை நிகழ்த்தியவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மௌன ராகம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 26.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு 26.5 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன்

கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம் எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு தூர்தர்ஷன் தினம் டாக்டர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தினம் சிற்றுரைகள், 7:45 நகர்வலம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி.

பதினைந்துக்கு வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் சூரிய சக்தியின் முக்கியத்துவம், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு தூர்தர்ஷன் தினம், டாக்டர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தினம் சிற்றுரைகள், 7:45 நகர்வலம், தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள், 8:30 முனைவர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள், 8:45 திரைகாணம், காலை 9 அரங்கிசை கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும், 10 முத்துச்சிதறல், 11 தேன் செந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வையச்சேரி வி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேசன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, கரா விளம்ப ஸ்தோத்திரம் வழங்குபவர் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ துர்காதேவி அவர்கள் நிறைவு பகுதி, 2:55 வானிலை மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 திரைகாணம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், 8:05, 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், மூளை ஒரு விஞ்ஞான பார்வை, நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜே செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம், 2வது பகுதி, 10 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.